கத்தினையும் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும், பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும், தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும், ஹிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும், உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும், நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய், தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர், அமரர் தலைவா காத்திடுவீர், என் அகங்காரமுமகற்றி அறிவொளியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர், பாபத்தை பொசுக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து

திடடா முருகனின் மூலமிது முழுமனத்தோடெத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோம்.

அண்டனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான்

சக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியமடக்கி இருந்து மறிகிலேன் நான், மனதை அடக்க

குருநாதாஸ்கந்தாஸ்ரமஜோதியே, பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய், பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய், தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் என்ற

யுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய், தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய், துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய், பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய், இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரு.

அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆள்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்ற

தான் வில்வுறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமந்தன்னி.

மார்க்கமாய் ஜோதியை கட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரோ கொல்லிமலை மேலே குமர

தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே, பழனியில்

கூறோ அயர்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்த குரோ. சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன், ஜோதி பிழம்பான்

கையில் திருமுருகனானாயோ குமரா முருகா குருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தார். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமுழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா. ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே.

அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

0: நீராடி நீரு பூசி கந்த குரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் அகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ திருப்புர சுந்தரி அஷ்டகம் பாடியுள்ளவர் வாணி ஜெயராம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 27 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் 5:57.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஓமன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைம்ல 6:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் 812 அதிகாரம் நடுவுநிலைமை. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவுயின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. இதன் விளக்கம் நடுவுநிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. இதன் விளக்கம் நடுவுநிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும்.

0: கேட்டது குறளும் விளக்கமும்.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வி.பி. தண்டாயுதம் அவர்கள்.
2: வகுப்பில் ஆசிரியர் மாணவர்களிடம் கேள்வி கேட்டார். சூரியன் உதிக்கும் திசை எது? கிழக்கு. தப்பு. சூரியன் அஸ்தமிக்கும் திசை எது? மேற்கு. அதுவும் தப்பு. மாணவர்கள் திகைத்தனர். ஆசிரியருக்கு புத்தி மாறாட்டமா? ஆசிரியர் புன்முறுவல் பூத்தார். மாணவர்களே, சூரியன் உதிப்பதும் இல்லை, அஸ்தமிப்பதும் இல்லை. பூமி தன்னைத்தானே சுழல்வதால் அதுபோல் தோன்றுகிறது. அது பொய்த்தோற்றம். உண்மையில் சூரியன் இருந்தபடியே இருக்கிறான். பெரியவர்களாகிய நமக்கு கூட இப்போதுதான் ஆசிரியர் கூறுவது உண்மை என்று அறிவு கேட்டுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் கோப்பர் நிகர்ஸ் என்ற அறிவியல் ஞானி இந்த உண்மையை கூறும் வரை உலகத்தில் உள்ள அனைவரும் பூமி தட்டையானது என்றும் சூரியன்தான் பூமியை சுற்றி வருகிறான் என்றும் நம்பி வந்தார்கள். அவர் அந்த உண்மையை வெளியிட்ட போது மதத்தலைவர்கள் அவர் பேரில் சீறி வெகுண்டார்கள். கடவுள் முதலில் பூமியை சிருஷ்டித்தார், அதன் பின்னர் சூரியனை சிருஷ்டித்தார் என்றல்லவா வேதங்களில் கூறப்படுகிறது. சூரியன் சின்னதாக இருப்பதும் அது பூமியை நாள்தோறும் சுற்றி வருவதையும் தினமும் நம் கண்முன்னால் பார்க்கிறோமே. கோபர்நிகஸ் பிதற்றுகிறான் என்று மதவாதிகள் அதனை மறுதளித்தனர். கோபர்நிகஸோ தாம் கண்ட உண்மையை அறிவியல் ரீதியாக நிரூபிக்க தொடங்கினார். இவனை விட்டு வைத்தால் வேத வசனங்கள் பொய்யாகிவிடும், மக்களை நாத்திகர்களாக்கிவிடக்கூடும் என்று மதவாதிகள் அஞ்சினர். வேதம் ஒருபோதும் பொய்யாகிவிட முடியாது என்று மதவாதிகள் கூக்குரலிட்டனர். அரசனிடம் கூறி கோபர்நிகஸை சிறைப்படுத்தினர். சிறையில் கோபர்நிகஸ் சித்திரவதைக்கு ஆளானார். சூரியன்தான் பூமியை சுற்றி வருகிறது என்று அவர் ஒப்புக்கொள்ளும் வரை அவரை வதைக்குமாறு உத்தரவு. சித்திரவதியை தாக்குப்பிடிக்க முடியாமல் மதவாதிகள் கோரும் ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதித்தர ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதினார். சூரியன்தான் பூமியை சுற்றி வருகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று எழுதிவிட்டு கண்களை மூடி பெருமூச்சு விட்டார். கண்களில் கண்ணீர் வடிந்தது. காவலர்களும் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்த மதக்குருக்களிடம் அதனை கொடுக்கும் முன் தட்டென்று உணர்ச்சி வசப்பட்டவராய் கோபர்நிகஸ் அதன் கீழ் ஒரு குறிப்பு ஒன்றை விரைந்து எழுதினார். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் எழுதின போதும் பாழாய்போன பூமி என்னையும் மீறி வெட்கமின்றி அந்த சூரியனையே சுற்றி வருகிறது. நான் என்ன செய்வேன்? இறைவா, என்னை காப்பாற்று என்று புலம்பி அழுதார். சத்திய தரிசனம் அளிக்க என்ன பாடுபாடுகிறார் பார்த்தீர்களா? இன்று ஒரு ஆரம்ப பள்ளி மாணவனுக்கு தெரிந்திருக்கும் அந்த சத்தியம் அந்த அரசனுக்கும் குருவானவர்களுக்கும் கூட தெரியாதிருந்தது. கோபர்நிகஸ் காலத்திற்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது, இன்றும் சுற்றி கொண்டிருக்கிறது. சத்தியம் என்றும் மாறாது என்ற அம்சத்தை இது விளக்குகிறது. அப்படியானால் கோபர்நிகஸுக்கு முந்தியவர்கள் பொய்யர்களா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு நாம் காந்தியடிகளிடம் விளக்கம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சத்தியமே கடவுள் என்ற நூலில் இதற்கு தக்கவாறு விளக்கம் தந்திருக்கிறார். எந்த ஒன்றை சத்தியம் என்று சத்தியமாக நம்புகிறேனோ அதுதான் இன்றைக்கு என் வரை சத்தியம். இதில் 3 முக்கிய அம்சங்கள் உள்ளன. 1 சத்தியமாக நம்புவது, மற்றொன்று இன்றைக்கு 3வது என்வரை. கோபர்நிகஸை சிறைப்படுத்தி மதக்குருக்கள் அன்றைக்கு சூரியன் சுற்றி வருவதாக சத்தியமாக நம்பினர். அதுவரை அவர்கள் சத்தியவந்தர்கள்தான். ஆனால் மதக்குருக்கள் 3வது அம்சத்தை கடைபிடிக்க மறந்துவிட்டார்கள். காந்தியடிகளிலும் உள்ள சிறப்பு இந்த 3வது அம்சம்தான். அதுதான் என்வரை என்ற 3வது அம்சம். என்வரை ஒருவர் எப்போது கூறக்கூடும்? அவரிடம் பணிவு என்ற தேவ சம்பத்து இருந்தால் அன்றி அவ்வாறு கூற இயலாது. குருமார்களுக்கு பணிவு இல்லை, அகங்காரமே மிஞ்சியிருந்தது. வேதத்தில் கூறப்பட்டிருந்த அந்த ஒன்றே உண்மை என்ற அகங்காரம், இந்த அகங்காரம் பீடித்துள்ள ஒருவர் எனக்கு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை என்ற பணிவுக்கு வரமாட்டார்கள். நான் கூறுவதே சத்தியம் என்பவர் சத்திய தரிசனம் காணாதவர்களாகிறார்கள். முழுமையான சத்தியத்தை என்னால் முழுமையாக தரிசிக்க இயலாது. அது 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது. நான் தரிசிப்பது என்னால் இயன்ற அளவு சோதித்து பார்க்கும் சத்தியம்தான். ஆகவே நான் நாள்தோறும் சத்திய சோதனை செய்தவனும் இருக்க வேண்டியவனாகிறேன் என்பது காந்தியடிகளின் பணிவான நிலை. ஆகவேதான் சத்திய சோதனை செய்பவருக்கு பணிவு அவசியம் தேவை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். பணிவின் மற்றொரு உருவம்தான் அன்பு. உண்மையான பண்பு அன்பை தவிர வேறு என்ன? சத்தியத்தோடு அன்பை காந்தியடிகள் இணைத்தது என்ற

0: கட்சியமும் வேறுதான்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் விபி தண்டாயுதம் அவர்கள்.
2: இன்னைக்கு உங்களோட டேவ நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் உங்களுக்காக பல நிகழ்ச்சிகள் காத்திருக்கக்கூடிய வேளையில் நமது நிகழ்ச்சியின் முதலில் பக்தி பாடல்கள் வரிசையில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது

நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இனி கேட்கலாம் இன்று ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:40 முன் செல்லடா நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். பகல் 11:30 சாய்வு நாற்காலி, இந்திய கப்பற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம். மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்குபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்கள் கேட்டது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சி.

0: சிகள் பற்றி அறிவிப்பு. நேரம் 6:35.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 km வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 km வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டேருக்கு கார்பன் டெசிம் 500 கிராம் அல்லது மாங்கோசெஃப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த கார்பன் ஆக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்ய வேண்டும். பருத்தி விதைப்பினை 15-20 தேதிக்குள் முடிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடிப்பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடரலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலோரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன் டெசிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோழிகளுக்கான புரதம் நிறைந்த தீவனம் குறித்து தெரிந்து கொள்வோம். கரையான்களின் தீமைகள் குறித்து அறிந்த பலருக்கு கரையான் தீவனமாக பயன்படும் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு கரையான் சிறந்த உணவாக பயன்படுகிறது. கரையான் உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளுக்கு தீனியாக கொடுத்தால் கரையானை சாப்பிட்ட குஞ்சுகள் மற்ற குஞ்சுகளை விட நல்ல முறையில் வளர்ச்சியடையும். கரையான் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரி. இது அதன் உமிழ்நீர் மூலம் பெரிய புற்றுகளை கட்டுகின்றது. கரையான்களில் ராணி, அரசன், வேலையாட்கள் மற்றும் காவலாளி என்ற பிரிவுகள் உள்ளன. ராணி மற்றும் அரசன் வகை கரையான்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஒரு புற்றில் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். அது ஒரு நாளைக்கு 70-80,000 முட்டைகளிடும் தன்மை வாய்ந்தது. ராணி கரையான் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கரையான்களின் வாழ்க்கை நிலைகளில் முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சி அடைந்தவை ஆகியன அடங்கும். பொதுவாக கரையான்கள் 2-3 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. கரையான் கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரத தீவனமாகும். கரையான்களின் உலர் நிலையில் சுமார் 50

0: விழுக்காடு புரதமும், 5 விழுக்காடு கொழுப்பும் மற்றும் உடல் வளர்ச்சி பொருட்களும் உள்ளன. எனவே கரையான்களை நாட்டுக்கோழிகளின் ஊட்டச்சத்து மருந்து எனலாம். ஒரு பழைய பானை, கிழிந்த கோணிசாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இற்றுப்போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்ற நார்பொருட்களை பயன்படுத்தி கரையான்களை உற்பத்தி செய்யலாம். அதிகாலை நேரத்தில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் பானையில் சேகரிக்கப்பட்டுள்ள கரையான்களை கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. 2024-25 ஆண்டின் நிலவரப்படி தோராயமாக 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது. மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும் எண்ணெய் வித்து துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டு ரகங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டு ரகங்களான CoH3 மற்றும் CoH4 90 முதல் 95 நாட்களில் பயன்தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டுரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும் மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகவும், ஹெக்டேருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவல்லதாகவும் உள்ளன. இந்த ரகங்கள் உயர் விளைச்சலுடன் அதிக எண்ணெய் சத்தும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த ரகங்கள் அதிக பரும அடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர். மேலும் இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் கருகல் நச்சுயிரி நோய், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை உண்ணும் புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டவையாகும்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
4: தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
6: நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 7:40 முன் செல்லடா காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தபிரியா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.
7: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
8: உணவு ஆரோக்கியமாகவும் அதை சாப்பிட்றோம் வந்து எதுக்காக சாப்பிட்றோமோ அது அவங்களுக்கு கிடைக்கணும்ல. மஞ்சள்லாம் கிருமி நாசினி நினைக்கிறோம், நீங்க அதை பயன்படுத்தின அந்த வேலை செய்யணும்ல.
7: உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
6: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
9: வணக்கம்.
4: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி.

0: Kabilan. தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4 முதல் அக்டோபர் 13 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9 முதல் 15 வரையும் அதன் பிறகு அடுத்த மாதம் 21 முதல் அக்டோபர் 14 வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5 முதல் அக்டோபர் 14 வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12 முதல் 15 வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
5: நலமே விளைக. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, நான் சரண் பேசுறேன். நம்ம நிறைய பேருக்கு நோய்கள் உருவாகிறதே மனதில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. மனம்தான் எல்லா நோய்களுக்குமே முதல் காரணம், முழு முதல் காரணம். அப்போ நம்ம என்னைக்குமே மனசை வந்து ரிலாக்ஸ்டா, ஒரு தன்மையா, ஒரு லகுவா வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சில மன தாக்குதல்களை நம்ம சரி பண்ண முடியாது. இப்ப நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது, அதை சரி பண்ண முடியாது. ஒரு பதட்டம் இருக்குது, அதை சரி பண்ண முடியாது. சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு மோசமான எண்ணங்கள் நம்மளை தாக்கும், அதாவது நிறைய ஒரு டிப்ரெஷனோ அந்த மாதிரி விஷயங்கள் தாக்கும் பொழுது சில நேரங்கள்ல நம்ம மருந்து எடுத்துக்கிட்டுதான் ஆகணும். ஆனா முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு விஷயம், இந்த மருந்துகள் எந்த விதமான பக்க விளைவுகள் இருக்கக்கூடாது. உங்க நோய்கள் இருந்து நீங்க வெளியே வரணும். இப்ப சீசோபிரேனியா, ஓசிடி, டிப்ரெஷன், தூக்கமின்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பைபோலார் டிசார்டர், இது எல்லாமே மனம் சார்ந்த பிரச்சனைகள். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க லைஃப் டைம் மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா மனதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரீசன்னாலையும் மிகுந்த தாக்குதல்னாலையும் நம்ம மூன்றாம் மனநிலையும் சொல்றோம், டீப் கான்சியஸ் அதாவது சப்கான்சியஸ்க்கும் கீழே இது போய் ரெஜிஸ்டர் ஆகிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள். இது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு செக்மெண்ட். இதுக்கு வந்து நீங்க மருந்துகள் எடுத்துக்கணும், பக்க விளைவு இல்லாத மருந்துகள். அதே சமயம் இந்த நோய்கள் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர மாதிரி மருந்துகள் எடுத்துட்டீங்கனாவும், பர்டிகுலரா மருந்து எடுத்து ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் பண்றது, நோய் இருக்கும் போதே மெடிடேட் பண்ணும்போது அது சில பின்விளைவுகளை உண்டு பண்ணும். அதனாலதான் சொல்றேன், எதை செஞ்சாலும் ஒரு மருத்துவருடைய அணுகுமுறையோடவே செய்யுங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து இதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோலபிள். இப்ப நாம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதெல்லாம் இது நம்மளை மீறி நடக்கக்கூடிய செயல். இதனால நிறைய நேரங்களா நம்ம பாதிக்கிறோம், இல்ல மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நம்ம உருவாகிறோம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, இதற்கு எதிர்மறையான ஒரு விஷயம் இருக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளேயே நாம ஏற்படுத்திக்கிற விஷயம், விச் இஸ் டோட்டலி நம்ம நினைச்சோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை நம்ம சரி பண்ண முடியும், இதுவே நம்மளுடைய பாதி நோய்களுக்கு காரணமாகுதுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கண்டிப்பா இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் பொறாமை, கோபம், துவேஷம், கர்வம், புறம் பேசுதல், ரொம்ப ஈகோ, அகந்தை, பழிவாகும் எண்ணம், போட்டி, எதுவுமே நமக்கு தேவையில்லை இல்லைங்களா. இதை மட்டும் இல்லாம நீங்க ஒரு வாரம் உங்களை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு மேல கோபம் வருதா, வேண்டாம் விட்டுருங்க, விடுங்க, அது சொல்லுங்க, சொல்லி பாருங்க, அதுக்கு மேல அது அவங்க அவங்களோட பிரச்சனைன்னு சொல்லி விட்டுருங்க. சில நேரங்கள்ல பாரதியார் சொன்ன மாதிரி ரௌத்திரம் பழக வேண்டிய அவசியம் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி வரும் பொழுது பண்டிதாக ஆகணும், அது வேற விஷயம். அந்த கோபங்கிறது நியாயமான கோபமா இருக்கும். ஆனா தேவையில்லாத கோபங்கள், ஒருத்தர் பார்த்தாவே பக்கத்துல நெருங்கறக்கே பயப்படுற அளவுக்கு இருக்கிற கோபங்களை நம்ம கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ உங்களுடைய இந்த கோபம் பயங்கரமா இருக்கிறதுனால கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு நினைச்சா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். பயங்கர கோபமா இருந்ததுங்க, போன தடவை பிளேட்டெல்லாம் தூக்கி எறிவார், இந்த தடவை நான் அமைதியா இருக்கிறத பாக்குறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹோமியோபதியும் மருந்துகள் இருக்குது. தெரிந்து கொள்ளுங்கள், உங்க ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. நாளை மீண்டும் சந்திப்போமா, வணக்கம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹாய் ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். கரெக்டாக 7 நாம் அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார்.

சூப்பர் பாட்டில் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 7:14 அழகான மூணு பாடலை வந்து நம்ம கேட்டு ரசிச்சோம். மூடுபணி படத்தில் இருந்து இளைய ராஜாவின் இசையில கேஜே யேசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். அதனை தொடர்ந்து 1000 பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து VS நரசிம்மன் இசையில SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் முத்துலிங்கம். அதனை அடுத்து நெஞ்சத்தை கீழாதே படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில SP பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 7:40 முன் செலடா நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தபிரியா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கருள் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து கடந்த 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின்போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமை

அமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். எஸ்எஸ்பி படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாயக்கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஷ்கட், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்

0: ஒலிம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், கோவை. 7340707734. 7:26 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்ப நம்ம சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை அடுத்து திருப்பூர்ல 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும், ஈரோட்ல அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். சேலத்தில் இன்னைக்கு 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண இந்த சாங் உயிரே உனக்காக படத்திலிருந்து லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

7:45 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் நாங்கள் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இந்திய கப்பற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை.
1: வணக்கம். பெரிதினும் பெரிது கேள். உங்கள் வாழ்க்கை லட்சியங்களை எப்பவும் சின்ன இலக்குகளா வச்சுக்கிறது ஒரு குற்றம். கடந்த வாரம் நான் என்னுடைய பள்ளி பருவத்தை பத்தி உங்களோட பகிர்ந்திருந்தேன். இந்த வாரம் நிகழ்ச்சியில என்னுடைய கல்லூரி பருவத்தை பத்தியும் என்னுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான திருப்பு முனைகளை பத்தியும் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். நான் 12 வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய அப்பா என்னைய ஒரு பொறியியல் பட்டதாரியை ஆக்கணும்னு விரும்பினாரு. ஆனா என்னுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எனக்கு ஏதாவது ஒரு அறிவியல் பட்டத்தை படிச்சா போதும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அந்த காலகட்டத்துலதான் எனக்கு காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தை பத்தி ஒரு அறிமுகம் கிடைச்சது. அங்கதான் நான் என்னுடைய இளங்கலை வேதியியல் பட்டத்தை படிச்சேன். 12 வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில படிச்ச எனக்கு பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல படிக்கணும், ஆங்கிலத்திலேயே தேர்வு எழுதணும் அப்படிங்கறது ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள் உதவியாலையும் ஆங்கிலத்துல எனக்கு இருந்த ஆர்வத்தினாலையும் நான் அதை கடந்து வந்தேன். பல்கலைக்கழகத்துல இருக்கும் பொழுது நான் நூலகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர ஒரு வழக்க வச்சிருந்தேன். அந்த ஒரு பழக்கத்தின் மூலமா பல்கலைக்கழகத்துல எடுக்கிற வார இறுதி நாட்கள்ல போட்டி தேர்வுக்கு இலவச வகுப்புகள் எடுக்கிறத நான் தெரிஞ்சுகிட்டேன். அந்த வகுப்புக்கு எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல அந்த வகுப்புகள் மூலமா தான் எனக்கு அரசு பணிகளை பத்தின ஒரு அறிமுகமும் கிடைச்சது. நான் பல்கலைக்கழகத்துல 3 ஆண்டு படிக்கும் பொழுது ஒரு தனியார் வங்கியிலிருந்து நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தாங்க. அந்த நேர்முக தேர்வுல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வங்கி பணிகள்ல எப்படி உள்ள போயிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கிடைச்சது. அந்த ஆர்வத்தின் மூலமா நானும் எனது தோழியும் ஒரு தனியார் போட்டி தேர்வு மையத்துல போய் சேர்ந்து வங்கி தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் இந்த போட்டி தேர்வுக்கு படிக்கணும்னு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில எனக்கு சில முக்கியமான அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சது. நம்ம கல்லூரி காலம் வரைக்குமே யாரோ ஒருத்தரோட பொறுப்புல இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம சமூகத்துக்குள்ளேயே வர்றோம். நம்ம சமூகத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி உடையணையணும், என்ன சாப்பிடணும், எங்க போகணும், எப்படி வரணும், எல்லாமே நம்ம தான் முடிவு பண்ணணும், எல்லாமே நம்மளோட பொறுப்பு அப்படிங்கிற உணர்வு எனக்கு அங்கதான் வந்தது. வங்கி பணிகள்ல மொத்தம் 3 நிலைகள் இருக்கு. 1 முதல்நிலை தேர்வு, 2 முதன்மை தேர்வு, 3 தான் நேர்முக தேர்வு. ஆரம்ப காலகட்டத்துல படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு எல்லாமே கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி எதுவுமே தெரியாம தான் இருந்தது. போக போகதான் நான் படிக்க படிக்கதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில உயர்ந்த இலக்குகளை அடையணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நம்மள தெரியணும். அதுக்கு நமக்கு நாமே சில உரையாடல்களை நிகழ்த்தணும். அந்த மாதிரி நான் எப்பயுமே என் கூட நிறைய உரையாடிக்குவேன். நான் இன்னொரு 5 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு அதிகாரியா இருப்பேன், இந்த மாதிரி ஒரு வங்கியில உயர்ந்த நிலையில இருப்பேன் அப்படின்னு எனக்கு நானே உரையாடிக்கிட்டது உண்டு. இந்த மாதிரி நம்மளோட நாமளே உரையாடிக்கிறது நம்மளுடைய இலக்கை நோக்கிய நம்மளுடைய கவனத்தை கூர்மையாக்கும். இந்த வங்கி பணிகள் தேர்வு அப்படிங்கிறது இந்திய அளவிலான தேர்வு, அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. முதல்நிலை தேர்வுல நான் சுலபமா தேர்ச்சி அடைஞ்சிருவேன், ஆனா முதன்மை தேர்வும் நேர்முக தேர்வும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால நான் பல தோல்விகளை கண்டிருக்கேன். ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் எனக்கு நானே சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரு லட்சியத்தை நோக்கி விடாமுயற்சி செய்யும் போது வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு தோல்வியே கிடையாது, விட்டுட்டு போறதுதான் உண்மையான தோல்வி. நான் படிச்சுக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்துலதான் கொரோனா பரவலும் வந்தது, ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதனால என்னால அதுக்கு மேல படிப்பை தொடர முடியல, நான் வீட்டுக்கு வந்து படிக்க வேண்டியதா இருந்தது. கொரோனா ஊரடங்கு காரணமா எந்தவித தேர்வுமே எங்கேயுமே நடத்த முடியாம போனது. அதனால நான் அதுக்கப்புறம் என்னுடைய தேர்வை தொடர முடியாத ஒரு நிலை வந்தது. அந்த சமயத்துலதான் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது, அதுதான் காவல் உதவி ஆய்வாளருக்கான அறிவிப்பு. அந்த தேர்வு மட்டும் அந்த ஊரடங்கு காலத்திலயும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அடுத்த அடுத்த நிகழ்வு நடந்துகிட்டே இருந்தது. நான் அதுவரைக்கும் வங்கி பணிகளுக்காக படிச்ச அந்த படிப்பு தான் நான் இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தின தேர்வுல தேர்ச்சி அடையறதுக்கு உதவியா இருந்தது. 2021 ஆண்டு நேரடி உதவி ஆய்வாளராக பயிற்சியில் சேர்ந்து இன்றைக்கு கோவை மாவட்டத்துல காவல் உதவி ஆய்வாளரா உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை, அதாவது உடைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்டவனுடைய வீட்டுக்கு வெற்றிங்கிறது வழிகேட்டு கொண்டு தானே செல்லுமாம். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எந்த ஒரு இலக்கும் அடையக்கூடிய தூரம்தான். எனக்கு பேச வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலிக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

இதுவரை காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: இன்றைய நவீன உலகில் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதில் மறுசுழற்சி என்பது நமது பூமியை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான காரணியாக உள்ளது. மறுசுழற்சி செய்வதன் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் கழிவுகளை குறைக்கவும் சுற்றுச்சூழலில் மனிதர்களின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கவும் முடியும். பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி மற்றும் உலோகத்தினால் ஆன பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் மரங்கள், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் தாதுக்களை பயன்படுத்துவதன் தேவையை பெரும் அளவில் குறைக்க முடிகிறது. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களில் இருந்து புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த ஆற்றலே தேவைப்படுகிறது. இதனால் குறைவான கிரீன் ஹவுஸ் வாயுவே வெளியேறுகிறது. எனவே நாம் அனைவருமே மறுசுழற்சி என்ற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு வீட்டில் சேகரிக்கும் குப்பைகளை தனித்தனியாக பிரித்து அதை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம் அனைவருடைய பங்களிப்பும் மிக முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படலாம்.
0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

ஒரு டிஃப்ரெண்டான வேர்ஷன்ல மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவினுடைய இசையில எஸ் ஜானகி பாடின பாடல் பாடல் ஆசிரியர் வாலி.

0: ரெயின்பை எஃப்எம் 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: உணவு ஆரோக்கியமாகவும் அதை சாப்பிட்றோம் வந்து எதுக்காக சாப்பிட்றோமோ அது அவங்களுக்கு கிடைக்கணும்ல. மஞ்சள்லாம் கிருமி நாசினி நினைக்கிறோம், நீங்கள் அதை அதை பயன்படுத்தினா அந்த வேலை செய்யணும்ல.
0: உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
2: நேர்களை மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று இந்திய கப்பற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம். ராமசுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்குபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. 9 இப்ப வரைக்கும் நம்ம அழகான சூப்பரான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இப்போ நம்ம அடுத்து 8 ரெயின்போ வைப்ல வைபான பாடல்களோட ரெடியா இருக்காங்க ஆர்ஜே பூஜா. இதோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னும் சில நொடிகளில் 8 செய்திச் சுருக்கம் தொடரும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய்

ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இரண்டு பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்புடைய பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ஹாய் ஹலோ, குட் மார்னிங். FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கேட்க போறீங்க ரெயின்போ வைப்ஸ். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்போம் இல்லையா? ஸோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இன்னைக்கான கேள்வி என்னன்னா, முதன் முதலில் எந்த நகரத்தில் உள்ள 12 அரசு பள்ளிகளில் மைத்ரி சம்ஸ்கார் மதிப்பு கல்வி திட்டத்தை மூன்றாண்டு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறோம், முதன் முதலில் எந்த நகரத்தில் உள்ள 12 அரசு பள்ளிகளில் மைத்ரி சம்ஸ்கார் அப்படிங்கிற மதிப்பு கல்வி திட்டத்தை மூன்றாண்டு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க 9585800003 இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா.

ராஜா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. பாடலுக்கு இசை இசை ராஜ்குமார். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். மைத்ரி சம்ஸ்கார் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான மதிப்பு கல்வி திட்டம். இதோட நோக்கம் என்னன்னா, பாட அறிவோடு சேர்த்து குழந்தைகளோட நல்ல மனித நேயம், வாழ்க்கை மதிப்புகளை வளர்க்கிறது. அன்பு, இரக்கம், நேர்மை, பொறுப்பு, சகிப்புத்தன்மை போன்ற உலகளாவிய மதிப்புகளை வந்து வளர்க்குது. குழந்தைகள் வந்து வெறும் மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக கதைகள், செயல்பாடுகள், கலந்துரையாடல்கள், ரோல் பிளே அப்புறம் சுய சிந்தனை மூலமாக கற்றுக்கொள்ளுற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் தங்களோட உள்ஞானம் மற்றும் நல்ல முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்ள உதவுவதே இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த பாடத்திட்டத்தில் மைத்ரி போத் பரிவார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்ந்த மைத்ரி சன்ஸ்காரோட முயற்சியாகும். ஸோ நல்ல மதிப்பெண்களோட சிந்திக்கிற பொறுப்புணர்வுள்ள கருணையுள்ள மனிதர்களாக குழந்தைகளை உருவாக்குவது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே.

0: ஜூனியர் சீனியர் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வரலதா பாடியது. பாடலாசிரியர் பா விஜய் பாடலுக்கு இசையவும் சங்கர் ராஜா. இங்கிலாந்து முற்பகல் 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இந்திய கப்பற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் கேட்கலாம்.
1: Swani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. Jharkhand government cancels JSSC CGL examination after 24-day students protest. Also cancels all other recruitment exams conducted by the private agency TDPL. US President Donald Trump praises India's voter ID system, hails it as a model for stricter US election rules. India to host 12th BRICS Environment Ministers meeting in New Delhi today. Indian Army Chief General Dhiraj Seth conferred rank of Honorary General of Nepal Army by President Ramchandra Podel in Kathmandu. IMD issues red alert for a very heavy rainfall in Jharkhand today, and

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
2: FM Rainbow 103 FM ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க.

ரெயின்போ வைப்ஸ் ரெயின்போ வைப்ஸ்ல இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம் முதன் முதலில் எந்த நகரத்தில் உள்ள 12 அரசு பள்ளிகளில் மைத்ரி சம்ஸ்கார் மதிப்பு கல்வி திட்டத்தை 3 ஆண்டு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யார் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மைத்ரி சம்ஸ்கார் அப்படிங்கிற இந்த ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாடமாக சொல்லித்தராங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு வெறுமனே சொல்லிக் கொடுக்கறதுல இல்லாமல் அவங்க சிந்தி

அப்புறம் சாங்ஸ், ஆடியோ விஷுவல் கண்டென்ட்டு, ரோல் பிளே, குரூப் டிஸ்கஷன், ஆக்டிவிட்டீஸு, எக்ஸ்பிரிமெண்டேஷன்ஸு, சுய சிந்தனை, ஜேர்னல் எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த செயல்பாடுகளாக அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. படித்து மனப்பாடம் செய்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் செய்து பார்த்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த படிப்பில். ஸோ இதில் வந்து எந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க மூன்று லெவலாக பிரிக்கிறாங்க, அவங்க வயது படிப்பை பொறுத்து. லெவல் ஒன் அப்படின்னா கிரேட் ஒன் அண்ட் டூ, இவங்களுக்கு வந்து லெவல் ஒன். லெவல் டூனா கிரேட் த்ரீ டு ஃபைவ், அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்த்து வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் லெவல் டூ, அண்ட் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து படிக்கிற குழந்தைகள் லெவல் த்ரீ. இதோட குழந்தைகள் தங்களோட மதிப்புகள், தனிப்பட்ட வளர்ச்சியை பதிவு செய்ய மை வேல்யூஸ் ஜேர்னி அப்படிங்கிற ஜேர்னல்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க.

சைல்ட் திரைப்படத்துல இருந்து பரணியோட இசையை கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டோம். நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்கள யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். கணேஷ் சிறுமுகையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கோணமலை ஆனந்தன் சிறுமுகையிலேருந்து சோமு கலைவாணி, ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா, அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து பிரமிளா அனுப்பியிருக்காங்க, செந்தில் பாரதி, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கௌசல்யா தண்டபாணி, அதுக்கப்புறம் மனோ கிரிஷ் ரெட்ஃபீல்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆறுச்சாமி தடகம் புதூர்லேருந்து, வீரதுரை அரியலூர்லேருந்து, பிரேமா வில்லிங்கிரி கருமத்தம்பட்டிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மூக்கனூர் சண்முகா நகர்லேருந்து சிவகுமார் மலர்கொடி, சபரிப்ரியா சரோஜினி இவங்க, பாண்டிய நகர்லேருந்து சிவசங்கர் இந்திராணி, அதுக்கப்புறம் துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வரதராஜ் கீதா பிரதக்ஷணா குமரன் சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து, நவநீதன் சென்னிமலையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அதே மாதிரி சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி, கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதிலேருந்து, நங்கவல்லி ராஜாராம் இவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி கஞ்சமட்டியிலேருந்து ஜெயராம், குகன் நஞ்சுண்டாபுரத்துலேருந்து, அதுக்கப்புறம் கஞ்சமட்டி ஆர்கே சண்முகானந்தம், லோகேஸ்வரன் நகமத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க, புலுவாளையத்துலேருந்து ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அது கூட ஆன்சரும் சொல்லியிருக்காங்க, சிறுமுகை வெள்ளிக்குப்பம்பாளையத்துலேருந்து சங்கரீஸ்வரன், மஞ்சுளா தர்ஷன், கீதா இவங்க, மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா அத்விக் இவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க, சண்முக சுந்தரம் ரமளி முதல் புதூர்லேருந்து, அதுக்கப்புறம் அள்ளிநகர் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து, இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையத்துலேருந்து, அதுக்கப்புறம் கோத்தகிரி குணவக்கரை கண்ணன் தொட்டாம்பாளையத்துலேருந்து கோகிலா பழனிசாமி, பாரதி மகாலிங்கம் கலிவலசிலேருந்து சாமிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிருஷ்ணராஜ், ஜெயந்தி ஜவகர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ் யுகன் இவங்க, அதுக்கப்புறம் சாவக்காட்டு பாளையத்துலேருந்து சங்கீதா தங்கவேல் இவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கனியூர் அண்ணாதுரை, அதுக்கப்புறம் வேறு யார், கேசவன் நித்யா குள்ளாய்பாளையத்துலேருந்து திருப்பூர் மாவட்டத்திலேருந்து, சோமா ஸ்கந்தமூர்த்தி வெள்ளம்பட்டி, சிவகுமார் புவனேஸ்வரி இவங்களை அனுப்பியிருக்காங்க, ஹோப் காலேஜ்லேருந்து பிரணியா குகன், கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி இவங்களாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து சரியான மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யார் அப்படிங்கிறத, என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்கலாம்.

ஆடுபுலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சுந்தர் சி பாபோட இசையில் ஹரிஹரன் சுஜாதா மோகன் பாடியது. இந்த மைத்ரி சன்ஸ்கார் அப்படிங்கிறது 5 அடிப்படை கரிக்குலம் மீது கட்டமைச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வேல்யூ, கதைகள், செயல்பாடுகள் சுய சிந்தனை மூலமாக குழந்தைகளிடம் கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிறது. இதன் மூலமாக குழந்தைகள்கிட்ட வந்து அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, பொறுப்பு, நேர்மை, பிறரை மதித்தல், இயற்கையை மதித்தல் போன்ற பண்புகள் வளர வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. ஸோ இந்த காலத்தில் குழந்தைகளுக்கே இது முக்கியம் அப்படின்னா, இப்போ உள்ள குழந்தைகள் வந்து படிப்பு போட்டி, சோஷியல் மீடியா இந்த மாதிரி பல்வேறு சூழல்களை எதிர்கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகடமிக் நாலேஜ் மட்டும் போதாது இல்லையா. ஸோ எப்படி சிந்திக்கிறது, எப்படி உணர்வுகளை புரிந்து கொள்வது, மற்றவங்களை எப்படி மதிப்பது, சரியான முடிவை எப்படி எடுப்பது, இந்த மாதிரியான லைஃப் வேல்யூ தேவை. ஸோ இந்த மைத்ரி சன்ஸ்கார் இதை வந்து குழந்தைகள்கிட்ட அன்றாட வாழ்க்கையோட இணைக்க முயற்சி. இது மைத்ரி சன்ஸ்காரம் பள்ளி கல்வியோட ஒரு பகுதியாக கொண்டு செல்லும் முயற்சியும் நடைபெற்றிருக்கிறது. 2026 நடைபெற்ற அதோட பிரின்சிபல் சமிட்டில் வேல்யூ, எம்பதி, இன்டெகிரிட்டி, பர்பஸ் என்ன, இதெல்லாம் வந்து கல்வியோட அடிப்படையாக வலியுறுத்தி இந்த அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க.

0: ரெயின்போ வைப்ஸ் கேட்டுருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம கேட்டிருந்தோம் 12 அரசு பள்ளிகளில் 3 ஆண்டு முன்னோடி திட்டமாக மைத்ரி சம்ஸ்கார் கல்வி திட்டத்தை எது அறிமுகப்படுது, எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து லூதியானா அப்படிங்கிறது தான் சரியான பகுதி. பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா. ஸோ இது வந்து 12 அரசு பள்ளிகளில் 3 ஆண்டு முன்னோடி திட்டமாக மைத்ரி சம்ஸ்கார் மதிப்பு கல்வி திட்டத்தை ஆகஸ்ட் 10 இந்த வருஷம் 2026 அறிமுகப்படுத்துச்சு. இந்த திட்டம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மைத்ரி போத் பரிவார் அறக்கட்டளைக்கும் இடையான ஒரு கூட்டாண்மை மூலமா செயல்படுத்தப்படுது. இது மாணவர்களுக்கிடையே நேர்மை, கருணை, பொறுப்பு மற்றும் மரியாதை போன்ற மதிப்புகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் உணர்ச்சி பூர்வமான நல்வாழ்வையும் வாழ்க்கை திறன்களையும் வலுப்படுத்த பயிற்சி புத்தகங்கள், கதை சொல்லுதல், அனுபவபூர்வமான செயல்பாடுகள், ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீடு ஆகியவற்றை பயன்படுத்தப்படுகிறது. பஞ்சாபில் அமைந்துள்ள லூதியானா இந்தியாவோட மான்செஸ்டர் என்று பிரபலமாக அறியப்படும் ஒரு முக்கிய தொழில் மையமும் ஆகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் வருவார் சைபால், சரியா திறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
3: ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்றது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்கு பாருங்க, நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டையும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்கக்கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம், பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க

0: அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்றைக்கி ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில்லு ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. பரத்வாஜோட சில கார்த்திக் பாடியது, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. நீங்க கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா, தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து 9:02 இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்களோட அவங்களோட ஃபேவரட்டான பாடலை வழங்க நிலையத்தில் ஆர்ஜே பிரபு குமார். ஸ்டேட்யூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

0: Historia.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாணவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில் வழி தட திட்டங்களில் உரிய நேரத்தில் முதலீடு செய்து அவற்றை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நீர்வழி தடங்களை தொழில் வழி தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையும் இன்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா

சர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள் எல்லாரும் வைபா எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 9:03 நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல நம்ம என்ட்ரோ இருக்கக்கூடிய இந்த ஷோ, இது உங்கள் சாய்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு பகுதி மக்கள் பங்கு வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு வரக்கூடிய ஷோ. இந்த ஷோல உங்களுடைய விருப்ப பாடல் 2010 இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது விருப்ப பாடல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட மறக்காம டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம ஷோல மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யாரு பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சத்தியமங்கலம் கோணமலை ஆனந்தன்.
1: எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஆனந்தன்,
2: சொல்லுங்க சார்.
1: உங்க ஊர்ல மலை எல்லாம் அப்படி எப்பவுமே கோணையா தான் இருக்குமா?
2: இல்ல சார், எங்க எந்த ஊர்ல எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி சார்.
1: இல்ல
2: அப்படி மலை ஊர் பேர் மலையெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஊர் பேர் அந்த மாதிரி.
1: ஊர் பேர் அந்த மாதிரி தான்.
2: ஆமாங்க.
1: ரைட், ஓகே. மகிழ்ச்சி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: தர்மதுரை படத்திலிருந்து எந்த பக்கம் காணும்போது.
1: எல்லா பக்கம் காணும் பொழுது ரொம்ப அழகான பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஓகே,
2: நன்றிங்க சார்.

0: இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்ப பாடல் 2015 இருந்து இப்ப வரைக்கும் கேட்டு ரசிக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், ஈரோடு மாவட்ட சென்னிமலை இருந்து நவநீதன்.
0: நவநீதன் சொல்லுங்க, நவநீதன் ஈரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சென்னிமலையில பவர் லூம் சார்.
0: மகிழ்ச்சி, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: தக்லைஃப் படத்திலிருந்து முத்தமழைங்க சார்.
0: ஓகே, அந்த மழை உங்களுக்காக

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபீனியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமர்சகர்கள், கோவை. செல் 9:14.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: சத்தியமங்கலம், கேஎன் பாளையம், நாகராஜ்.
0: நாகராஜ், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ரேடியோ வால்யூம் ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நாகராஜ் அப்படின்னு சொல்றது எனக்கு எக்கோ எஃபெக்ட்ல நாகராஜ் நாகராஜ் நாகராஜ் அப்படின்னு டைம் கேக்குது. அப்புறம் நீங்க வந்து ஸ்பீக்கர் போன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: மோகன் கொடுங்க சார்.
0: மோகனா? போகனா?
2: ஆமா.
0: நானே வந்து ஒரு செகண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், என்னடா மோகன் படத்துல இருந்து போகன் அப்படிங்கிற மாதிரியான. ரைட், ஓகே, உங்களுக்காக அந்த பாடல்.

0: போச்சு.
1: நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று பகல் 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று இந்திய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம இது உங்கள் சாய் ஷோல ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல நீங்களும் போய் உங்களோட ஒர்க்ல போய் செட்டில் ஆயிருப்பீங்க. இந்த டைம்ல உணர்த்தையில வரக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல நம்ம ஷோ நடக்கமிங்க. நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? சோமசுந்தரம், எனக்கு ஒரு டவுட், அது ஏன் பேசும்போது மட்டும் இப்படி ஒரு மாடுலேஷன்? நீங்க ஒரு பேச்சாளரா சோமசுந்தரம்?
2: இல்ல சார், நான் எப்பவுமே இப்படிதான் சார் சுறுசுறுப்பா பேசுவேன் சார். லைன்ல வரும்போது எப்பவுமே இப்படிதான் சார் பேசுவேன். நேரடியா பேசும்போது சாதாரணமா பேசுவேன் சார்.
1: நேரடியா
2: வேற சார், 20 வருஷமா இப்படியே ரேடியோ கேட்டதுனால இதே பழக்கம்.
1: அதனால வந்து நீங்க எப்ப பேசினாலும் நீங்க இப்படிதான் அப்படி ஒரு இதா ஒரு
2: எனர்ஜி சார் வரும். என்னோட பேர் பாத்தீங்கன்னா, ஊரு பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைனிங்க வரும், நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாரு சார்.
1: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சார் நம்முடைய நேயர் அழைந்திருக்கும் இந்த பாடல். நன்றி, வணக்கம்.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் அகத்தியரோட குணப்பாடல நான் படிச்சிருக்கேன். நான்
0: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
2: ரொம்ப கலக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம இது உங்கள் சாய் ஷோல. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார், சத்தியமங்கலம் விஎஸ் நகர்ல இருந்து ரமேஷ் பேசுறேன் சார்.
2: ரமேஷ், ஏன் வந்து உள்ள வரும்போது ஒரு பதட்டத்தோட படபடப்போட வரீங்களே, என்ன காரணம்?
3: இல்ல இல்ல, இப்பதான் பேச ஆரம்பிச்சிருங்க சார்.
2: இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, ரைட், ஓகே. சாப்பிட்டீங்களா காலையில?
3: என்ன
2: பாட்டு போட்டாலும்
3: சரி,
2: ஓகே, உங்களுக்காக அந்த படத்துல இருந்து

0: 9:31 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய் ஷோல இப்ப வந்து பேட்ட படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டு வச்சோம். அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக் கம்போஷன்ல நீங்களும் இதே மாதிரி கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பர்லயும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பர்லயும்.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
0: இன்னைக்கு அதாவது எந்தெந்த பகுதியில் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குப்பை

பாளையம் துணை மின் நிலையத்துல மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெற இருக்கிறங்காட்டிக்கு 18/8/2026 அதாவது இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் எந்தெந்த பகுதிகளில் இருக்காது அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். உன்னிப்பாளையம், சிக்காரம்பாளையம், சென்னிவீரம்பாளையம், கள்ளிப்பாளையம், காட்டம்பட்டி, குப்பேபாளையம், செங்காளிப்பாளையம், புகழூரினுடைய ஒரு பகுதி, வடவள்ளி, குறும்பப்பாளையம், கருச்சிப்பாளையம், கதவுக்கரை, புத்தூர், வடுகபாளையம்,

திருவள்ளூரினுடைய ஒரு பகுதி வடவள்ளி, குறும்பப்பாளையம், கருச்சிப்பாளையம், கதவுக்கரை, புத்தூர், வடுகப்பாளையம், மொண்டிக்காளிபுதூர், ரங்கப்ப கவுண்டன்புதூர், மூணுக்கட்டியூர் ஆகிய இந்த பகுதி, அதாவது குப்பேபாளையம் துணை மின்நிலைய பகுதியில் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. இதே மாதிரி கள்ளிமடை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறிருக்கிறங்காட்டிக்கு செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்று 18/8/2026 அன்று காலை 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் காமராஜர் ரோடு, பாரதி நகர், சக்தி ரோடு, ஜோதி நகர், ராமானுஜா நகர், நீலிக்கோணம்பாளையம், கிருஷ்ணாபுரம், சிங்கநல்லூர், ஜிவி ரெசிடென்சி, உப்பிலிப்பாளையம், இந்திரா நகர், பாலன் நகர், சர்க்கரை செட்டியார் நகர், என்ஜிஆர் நகர், ஹோப் காலேஜ் டு சிவில் ஏரோ, வரதராஜபுரம், நந்தா நகர், ஹவுசிங் யூனிட், ஒண்டிபுத்தூரனுடைய ஒரு பகுதி, மசக்காளிப்பாளையம், மெடிக்கல் காலேஜ் ரோடு, இங்கெல்லாமே வந்து இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மாதாந்திர பராமரிப்பு பணி, அதாவது கள்ளிமடை துணை மின் நிலையத்தில் இந்த பணிகள் நடைபெற இருக்கிறங்காட்டிக்கு இன்னைக்கு இந்த பகுதியில் இந்த நேரங்களில் மின் விநியோகம் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாயங்காலம் 4 மணிக்கு மேலே அந்த வேலையெல்லாம் நம்ம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியம் கோவை மின் பகிர்மான வட்டம் வடக்கு, இங்கே வந்து 19/8/2026 அதாவது புதன்கிழமை அன்று சிறுமுகை ரோட்டில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் கோட்ட அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் மின் நுகர்வோர் குறை கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறங்காட்டிக்கு, எனவே பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை நேரடியாக தெரிவித்து பயன்பெறலாம். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு வரக்கூடிய நிகழ்ச்சி.

0: ரெயின்பே எஃப்எம் 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: உணவு ஆரோக்கியமாகவும் அதை சாப்பிட்றோம் வந்து எதுக்காக சாப்பிட்றோமோ அது அவங்களுக்கு கிடைக்கணும்ல. மஞ்சள்லாம் கிருமி நாசினி நினைக்கிறோம், நீங்கள் அதை அதை பயன்படுத்தினா அந்த வேலை செய்யணும்ல.
0: உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ இது. உங்கள் சாய்ஸ் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. ரொம்ப கலக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் சார், நாங்க சாவக்கட்டுப்பாளையத்துல இருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க சார்.
0: உங்க ஊருக்கு ஏன் அப்படி சாவக்கட்டுப்பாளையம் பேரு வந்துச்சு அப்படி
1: சார்? முதல்ல 150 வருடத்துக்கு முன்னாடி கள்ளிக்காடுன்னு இருந்ததுங்க சார். கள்ளிச்செடி எல்லாம் அதிகமா இருந்ததுனால அந்த பேர் இருந்ததுங்க சார்.
0: சரி,
1: அப்புறம் சுதந்திரத்துக்கு பின்னாடி சேவல் சண்டை எல்லாம் அதிகமா நடந்ததுங்க சார் எங்க ஊர்ல. அதனால சேவல் கட்டுப்பாளையம்ங்கிறது அப்படியே மருவி சாவக்கட்டுப்பாளையம் ஆயிடுச்சுங்க சார்.
0: சேவல் அப்படிங்கறது நம்ம ஊர் வட்டார வழக்குல சாவல் அப்படின்னு ஆயிடுச்சு.
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: விஸ்வாசம் படத்துல கண்ணான கண்ணே பாடல்.
0: ஓகே, அந்த கண்ணான கண்ணே உங்களுக்கு

கண்ணான கண்ணே பாட்டு கேட்டு ரசிச்சீங்க. 9:35 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில நீங்களும் கால் பண்ணலாம். 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? கீதா, ஹலோ கீதா வெங்கடேஷ், லைன்ல இருக்கீங்களா? கீதா வெங்கடேஷ், இப்போ இனிமேல் வரக்கூடிய காலர்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிருங்க. அட் த சேம் டைம் ஸ்பீக்கர் போன் இந்த ஹெட்செட் எல்லாம் இருந்தா ரிலீஸ் பண்ணிருங்க. கீதா வெங்கடேஷ், என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் வருது, ரைட்? பரவாயில்ல, நீங்க என்ன பாடல், உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. தலைவன் தலைவியிலிருந்து

வணக்கம், யார் பேசுறீங்க? திண்டல் திருநாவுக்கரசு. உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? திருநாவுக்கரசு சில்லா சில்லா, அப்படி ஒரு பாட்டு இருக்காதுல்ல, சில்லாஞ்சிருக்கி. உங்களுக்காக அந்த பாடல்

0: 9:55 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இப்ப நீங்க கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். எனக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில இப்போ நம்ம நிறைவு பகுதியில நம்ம பேச காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: வெள்ளியம்பாளையம் புதூர்ல இருந்து பேசுறேங்க.
0: மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கருணா படத்துல இருந்து
0: அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில் வழித்தட திட்டங்களில் உரிய நேரத்தில் முதலீடு செய்து அவற்றை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நீர்வழித் தடங்களை தொழில் வழித்தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும், மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா

வைபவ் சிம்ரன் சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கேட்க போறோம் போவோமா ஊர்கோளம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஊருக்கு போவோம். ஸோ இன்னைக்கு எங்க போறோம்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, இங்கதான் போக போறோம் அப்படின்னு தெரியும் இல்லையா? கேரளா தாங்க அது. கேரளான்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து அந்த பச்சை பசேல்னு அழகான தென்னை மரங்கள், அப்புறம் பீச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தேங்காய் எண்ணெய், ஆஹா, எவ்வளோ சிப்ஸு அப்படின்னு நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெருமையாக மிக்க ஒரு ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். எங்கே அப்படின்னா, அதுவும் இன்றைக்கி வந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் தான் போக போகிறோம். கேரளா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் மறைக்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்க்கு போகலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியாகுங்க, பேக் பண்ணுங்க. என்னெல்லாம் வேணும், எத்தனை நாள் தங்க போகிறீங்க, யாரெல்லாம் சொல்லணும், எல்லாம் ரெடியாகுங்க. நம்ம அந்த ஊருக்கு அப்படியே போயிடலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு எங்க போயிருக்கோம், எங்க போறோம் அப்படின்னா, என்ன போக தான் போறோம், இதுக்கப்புறம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆழப்புழா டிஸ்ட்ரிக்ட் தான் போக போறோம், கேரளால மறைக்குளம் அப்படிங்கிற வில்லேஜ். பட் இந்த ஊர் வந்து மறைக்குளம் தான், ஆனா எல்லாருனாலையும் தெரியப்படுற ஊரு, எல்லாரும் அப்படியே மறிவி மறிவி மராரிக்குளம் அப்படின்லாம் ஆயிடுச்சு இந்த ஊரு. ஸோ இந்த மராரிக்குளம் வந்து ஆழப்புழா மாவட்டத்தோட ஒரு புகழ்பெற்ற கடலோர பகுதிகளில் ஒன்று. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து மராரி பீச் இருக்கு. ஸோ அங்கே வந்து போய் பார்த்துட்டு வரலாம், அப்படியே இப்படியே அந்த ஊரெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த சைடு போகலாம். ஓகேவா, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வடக்கு அப்புறம் வந்து தெற்கு மராரிக்குளம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்குது, ஏன்னா பீச் இருக்கனால. அப்புறம் தென்னை மரங்கள், விவசாயம் இதெல்லாம் வந்து அதிகமாக இங்கே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு. அந்த பாப்பாட்ட சொல்கிறப்ப அது வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கு. எந்த கோயிலுப்பா போகிற அப்படின்னு கேட்டால், இங்கே மராரிக்குளத்தில் வந்து இந்த ஃபேமஸ் கோயில் வந்து ஸ்ரீ மகாதேவர் கோயில் வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு கோயில். நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே சிவபெருமானை பார்க்கணும், அங்கே போய் சாமி கும்பிடணும் அப்படின்னா போயிடுவோம் இங்கே அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப சிவபெருமான் வந்து அவங்க ஃப்ரெண்டு மாதிரி அந்த பாப்பா சொல்லிச்சு, நல்லா தான் இருக்குது அது கூட சொல்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு கோயில் கூட இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், அது வந்து கணிச்சுங்குளங்கரா அப்படிங்கிற ஒரு தேவி கோயிலும் வந்து இங்கே ஃபேமஸுங்க. நாங்கள் வந்து வார வாரம் கம்பல்சரி நானும் எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சு. நல்லா இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறைய மலையாளம் அதிகமாக பேசினாலும் கூட நிறைய டூரிஸ்ட் வரனால இங்கிலீஷும் வந்து இங்கே ஒரு ஈஸியாக பேசுகிற மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா அவங்கள்ட்ட பேசுறதுக்காக அவங்க வந்து அதை பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். என்னெல்லாம் எங்கெல்லாம் போகலாம், இந்த ஊரை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கலாம். விவாதம் உங்களுக்காக ஒரு பாட்டு

அம்மா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் இருக்கோம். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் உள்ள மறைக்குளம் அப்படிங்கிற இந்த வில்லேஜ், அது வந்து மராரிக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரை. அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னே தான் அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா இது ரொம்ப நாள் ஆச்சு, மராரி பீச் எல்லாம் இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து அப்படியே இந்து கோயிலெலாம் அப்படியே பார்த்துட்டு போகிறப்போ நிறைய சர்ச்சஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதுவும் இங்கே ஒரு கோயில், இங்கே ஒரு சர்ச் இருக்காமா, அது வந்து ஜெயிண்ட் அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு கோயில், ஒரு சர்ச். அது வந்து 1860 வந்து கட்டினாங்களாமா. அவ்வளோ பழமையான ஒரு தேவாலயம், இங்கே வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து அர்த்தங்கள் ஜெயிண்ட் ஆண்ட்ரூஸ் ஃபெசிலிக்கா, அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல, நமக்கு பேரே வாயில் நுழைய மாட்டேங்குதுப்பா, எப்படிப்பா பேசுவீங்க அப்படின்னா ஃபெசிலிக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்னென்ன தொழிலெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து மீன்பிடி தொழில் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, அதே மாதிரி தென்னை சாகுபடி விவசாயம் பண்ணுறாங்க, தென்னை நார் அப்புறம் கயிறு தயாரிக்கிறாங்க, சின்ன சின்ன வணிகங்கள்லாம் நடக்குது, அதே மாதிரி பாரம்பரிய கைவினை இதை வந்து குடும்ப தொழிலாக கூட இங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படியே அந்த 2-3 பீசஸ்லாம் அப்படியே வாங்கிட்டு போய், கைவினை பொருட்கள்லாம் நம்ம வாங்கி நமக்கு தான் பிடிக்குமாச்சே, அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம், என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரொம்ப இந்த அமைதியான ஒரு கடற்கரை இருக்குது, அதான் வந்து இந்த மராரி பீச். இது வந்து தென்னை மரங்கள்,

அதே மாதிரி மீனவ கிராம சூழல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் இருக்கும், அப்படியே வாழ்ந்துருப்போம். ஏன்னா ஆலப்புழா வந்து இந்த போட் ஹவுஸ்ன்னு சொல்கிற இந்த படகு வீடுகள்லாம் பிரபலம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம இங்கே வேணும்னா நம்ம போகலாம், அந்த மாதிரியும் நமக்கு கிடைக்கும். பட் அக்கேஷ்னலாக தான் நம்ம அதில் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்த மராரி பீச்சில். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய மத பாரம்பரியம் இருக்குது, நிறைய ஹிந்து கிறிஸ்துவம் இந்த மாதிரி நிறைய கலாச்சார பங்களிப்பெல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். பேசிட்டு என்னெல்லாம் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ், அப்புறம் என்னெல்லாம் சாப்பிடலாம், இங்கே என்னெல்லாம் ஃபேமஸாக வந்து ஃபுட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லவா முக்கியம், சோறு தான் முக்கியம்.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: உமா ஊர்கோளம் நிகழ்ச்சி கிட்டே இருக்கும் FM ரெயின்போ 103 கோவையிலிருந்து. இன்னைக்கு மராரிக்குளம் அந்த ஊருக்கு தான் நம்ம போயிருக்கோம். அது ஒரு வில்லேஜ், கேரளா மாநிலத்தில் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்க இந்த மராரிக்குளம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து மறைக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க, மராரிக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலப்புழாவிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலும், கொச்சியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த மராரிக்குளம் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப அழகான ஒருவர் நம்ம வந்து பார்த்ததில் இந்த மாதிரியான ஒரு நல்ல டைமுக்கு வரம் வந்திருக்கோம். நான் லைட்டாக அப்படியே ஒரு சாரல் அடிச்சுட்டே இருக்குது இங்கே. ஸோ இங்கே உள்ள அந்த கிராம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்கு அந்த பனை மரங்கள், அப்புறம் சின்ன சின்ன வீடுகள், அதுக்கப்புறம் உள்ளூர் தேங்காய் நார் தயாரிக்கிற ஆலைகள், தட்டையான மணல் பாதைகள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை வந்து இங்கே உள்ள மக்கள்லாம் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு நாள் தங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு நாள்லாம் உங்களுக்கு பத்தாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நவம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இங்கே வந்தோன்னா நல்ல ஒரு வானிலை எப்படி இருக்கும்னா குளிர்ச்சியாகவும் வறண்டதாகவும் இருக்கும். அதனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மராரிக்குளத்தில் வந்து அதோட சொந்த உள்ளூர் ரயில் நிலையம் இருக்குது, அதனால் ரயில் வழியாகவும் வரலாம், அதே மாதிரி சாலை மார்க்கமாகவும் வரலாம். அதே மாதிரி கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து 1.5 மணி நேரம் பயணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஊருக்கு வந்துடலாம், கொச்சி வரைக்கும் வந்துட்டு விமானம் மூலமாக வந்துட்டு அதுக்கப்புறம் சாலை வழியாக இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 4 நாள் இருந்துட்டு போகலான்னு ஆசை தான். பட் நமக்கு வந்து வேலை இருக்கே அப்படிங்கிறனால நம்ம இன்னொரு நாள், இது பக்கத்தில் என்னென்னலாம் வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வச்சுருக்கேன், அந்த ஊரெல்லாம் நம்ம இன்னொரு நாள் போவோமா ஊர்களை நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கேட்கலாம். இப்பயே சொல்லிட்டேன் எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஓகே,

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். உலகமே இசைமயமானது. இசை தரும் இன்பத்தை அனுபவிக்காதவர் எவரும் இல்லை என்றே சொல்லலாம். அது மனிதர்களை மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களையும் ஈர்க்க வல்லது. எல்லோரையும் இசைய வைப்பதால் தான் இசை என்ற பெயரே வந்தது. அந்த வகையில் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ள இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான சில பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். ஒரு கிளியும் ஒரு மைனாவும் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும் அதிசயத்தை, இரு அரும்புகளின் அன்பை வைரமுத்து அவர்கள் வார்த்தைகளில் வர்ண ஜாலம் காட்ட எஸ் ஜானகி அம்மாவும் எஸ்பி சைலஜாவும் அவர்களது குரல் வழியே அதற்கு உயிர் கொடுத்திருப்பார்கள். நிலவெறியும் இரவுகளில் சடுகுடு ஆடும் மைனாக்களின் பாடலை கேட்கலாமா இப்பொழுது?

பாட்டினை போல் விந்தை பாரின் மிசை இல்லையடா என்றும், பாட்டினிலே நெஞ்சை பறிக்கொடுத்தேன் என்றும் மகாகவி பாரதியார் அன்றே பரவசத்துடன் பாடியுள்ளார். அந்த அளவிற்கு பாடல் நம்மை வசீகரிக்கும் ஆற்றல் கொண்டது. பூமியில் பிறந்த ஒவ்வொருவரையும் முதலில் அரவணைத்து ஆசுவாசப்படுத்துவது அன்னையின் அன்பான தாலாட்டு பாடல்தான். தாலாட்டில் மயங்காதவர் எவரும் உண்டோ இவ்வுலகில்? ஈடு இணை இல்லாத தாய் அன்பிற்கு மகுடம் சூட்டும் இந்த பாடல். சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல என்கிற கவியரசு கண்ணதாசனின் வரிகளில் உயிரை உருக்கும் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் கேட்கும் பொழுது நம்மை அறியாமலேயே விழிகள் ஈரமாகும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். இரு மனங்களின் ஒத்திசைவால் உண்டாவது காதல், அது இயற்கை. ஆனால் நாயகனுக்கு மன வளர்ச்சி இல்லாத, வளர்ந்தும் வளராத மனநிலையில் உள்ள ஒரு பெண்ணின் புதிய உறவு புதிராகத்தானே இருக்கும். அத்தகைய சூழலில் எழும் பாட்டு தான் இது. நதியெங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன் வண்டு ஓடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ என்கிற கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் கேட்கும் அனைவரையும் கண்ணீரில் கரைய வைக்கும்.

திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள். அத்தகைய திருமணம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருமா என்றால் அது சந்தேகம்தான். விதியின் சதியால் இணைந்த ஜோடி, ஒரு தலையாக நேசிக்கும் கணவன், அந்த அன்பை அரவணைக்க இயலாத மனைவி, இத்தகைய சூழலில் நிலவின் வெளிச்சத்தில் வெதும்பி பாடும் பாடல்தான் அடுத்து வருவது. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை என்றால் என்னதான் செய்ய இயலும்? சொல்லுங்கள், இப்படி சோக கீதத்தை சுகமாய் பாடத்தானே தோன்றும்.

கோலம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாண்ட பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் என ஆண்டாள் தன் திருமணத்திற்காக கனவு கண்டாள். உண்மையில் திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் மிகப்பெரிய கனவுதான். அதுவும் காதலித்தவரையே கல்யாணம் செய்வது என்பது மிகவும் சந்தோஷத்தை தரும். நல்ல நாளில் கண்ணன்மணி தோளில் பூமாலை சூடி பாமாலை பாட உறங்காத நெஞ்சம் உருவாக்கும் ராகத்தை கேட்கலாமா இப்பொழுது? வாலிப கவிஞர் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் மிக துல்லியமான வாணிஜெயராம் அம்மாவின் குரலில் இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத சாகாவரம் பெற்ற பாடல்தான் இது.

0: இசை கேட்பது என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, நாம் துவண்டிருக்கும் போது நம்மை தூண்டிவிடும் முந்து சக்தியாய் உருமாறி உதவிகரம் நீட்டுகின்றன சில பாடல்கள். அத்தகைய இனிமையான பாடல்களோடு என்றும் இணைந்திருப்போம் எஃப்எம் ரெயின்போ 103. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் உங்கள் பிரிய சகி ஜெயப்பிரியா. நன்றி நேயர்களே.
1: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது, இது வந்து நான் அகத்தியரோட குணப்பாடல நான் படிச்சிருக்கேன்.
1: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கர்நாடக மாநிலம் சாமராஜர்பேட்டை வனப்பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வழித் தடங்களை தொழில் வழித் தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக்கா அரசு எவ்வித தடையும் இன்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4 நாளான இன்று இந்தியா தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் திருச்சி அணி கோப்பையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செமதூளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செமதூளு. கரெக்டா 11:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் ரமண முதலி.

0: புதூர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். ரமண முதலி புதூர் எங்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்
1: பொள்ளாச்சி ஆனைமலைக்கு பக்கத்துல இருக்கீங்க சார்.
0: பொள்ளாச்சி ஆனைமலைக்கு பக்கத்துல?
1: ஆமாங்க சார்.
0: அதாவது ஒரு பசுமை சார்ந்த ஒரு பகுதியை சுத்தி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க?
1: கண்டிப்பாங்க சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எத்தனை வருஷம்?
1: வயல்வெளிகள், ஆறு எல்லாம் நிறைந்த ஊர் எங்க ஊருங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க சார்.
0: ரொம்ப ஹாப்பி. நீங்க வந்து என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் விரும்பி கேப்பீங்க?
1: விரும்பி கேப்பீங்கன்னு நேயர் விருப்பம் கண்டிப்பா பிடிக்குங்க. ஏன்னா நம்மளோட நண்பர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வருவாங்க, அதனால நேயர் விருப்பம் விரும்பி கேட்போம்.
0: இன்னைக்கு வந்து இன்றைய நேயர்ல நீங்களே வந்திருக்கீங்க, ரொம்ப சர்ப்ரைஸ் விசிட்டா. இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். இன்றைய நேயரா எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.
0: ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னென்ன பாடல் கொடுக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு?
1: எல்லாத்துக்குமே ரயில் பயணம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே ரயில் பயணம் பிடிக்கும், அதனால ரயில் சார்ந்த பாடல்களா தேர்ந்தெடுத்திருக்கேங்க.
0: எல்லாமே ரயில் பாடல்களா தேர்ந்தெடுத்து? எல்லாமே ரயில் பாடல்கள் தான்.
1: ஆமாங்க சார்.
0: என்னென்ன பாடல் சொல்லுங்க?
1: அது சார்ந்த பாடல்கள். ஃபர்ஸ்ட் வந்து குங்குமச்சிமல் படத்துல இருந்து கூட்ஸ் வண்டி இல்லைங்க,
0: அருமையான பாடல்.
1: இரண்டாவது இணைந்த கைகள் படத்துல இருந்து அந்தி நேர தென்றல் காற்று. மூணாவது பாட்டுக்கு நான் அடிமை படத்துல இருந்து தாளாட்டு கேட்காத அந்த பாட்டுங்க. நாலாவது ஜெயம் படத்திலிருந்து வண்டி வண்டி ரயிலு வண்டி. அஞ்சாவது பூவெல்லாம் முன்வாசம் படத்திலிருந்து தாளாட்டும் காற்றேவா.
0: அதாவது சொல்லுங்க இன்னொரு பாடல்.
1: இன்னொரு பாடல் மதகஜராஜா படத்திலிருந்து சிக்கு புக்கு ரயிலு வண்டி.
0: அதாவது ஒவ்வொரு நேயருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். அதாவது சில பேர் வந்து எல்லா பாடலும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. நீங்க வந்து இன்னைக்கு இந்த ரயில் பயணங்கள் சார்ந்த பாடல் கேட்டிருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு ரயில் பயணங்கள் பிடிக்கும் சொல்லிருக்கீங்க. ரயில் பயணங்கள் கடைசியா நீங்க எங்க போனீங்க
1: சார்? இப்ப கடைசியா கும்பகோணம் போயிருந்தேங்க சார், கோயிலுக்கு போயிருந்தேங்க
0: ரயில் பயணத்துல.
1: ஆமாங்க சார்.
0: ரயில் சிநேகிதர்கள் கிடைச்சாங்களா? ரயில் ஸ்நேகிதர்கள்லாம் கிடைச்சாங்களான்னு பயணத்துல?
1: நிறைய இருக்கிறாங்க சார், ரெண்டு மூணு பேரு இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. இந்த டைம் லாஸ்ட் டைம் போனப்ப கோயம்புத்தூர்ல இருந்து எங்க கூட வந்த ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க, சாந்தின்னு ஒரு மேடம், அவங்க இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல தான் இருக்காங்க.
0: ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியில உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலந்துகிட்டதுக்கு நம்மளுடைய நிலையத்தின் சார்பா வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ரயில் சார்ந்த பாடல்கள் கேட்டிருக்காங்க, இப்போ ரயில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேளுங்க ரசிங்க, இது நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூர். நன்றி.
1: ஓகேங்க சார், நன்றி சார்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் ரமண முதலி புதூர் தங்கமணி.

0: இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தார் பொள்ளாச்சி ரமண முதலிபுதூர் தங்கமணி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் உங்களுடைய விருப்ப பாடல்களினுடைய தொகுப்பை மறக்காம எழுதி அனுப்புங்க. உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418-87411.
0: நேரம் 11:30.
3: கோயம்புத்தூர் ரெயின்போ FM 103, இது சாய்வு நாற்காலி முத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க, அவர் நம்ம சந்திப்போமா? கேப்டன் ராமசுப்ரமணியன் அவர்கள். சாய்வு நாற்காலின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஆக்டிவான பர்சனை போய் நம்ம கூப்பிடுறோமே, சரி அவருக்குமே இது வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் சாய்வு நாற்காலி அதை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நம்ம சாரோட இன்டர்வியூ எடுப்போம். சார், வெல்கம் டு தி ஸ்டுடியோஸ்.
4: ரொம்ப நன்றி மேடம்.
3: சார், நீங்க உலகம் சுற்றும் வாலிபன், உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்கார வச்சு இங்க பேச வைக்கிறதே பெரிய விஷயம். இப்ப கூட நீங்க ஏதோ வேலையா வந்திருக்கீங்க இல்லையா?
4: போஸ்ட் கிராஜுவேட் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெசிலியன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பீச், ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹவு டு கீப் அப் ரெசிலியன்ஸ் இன் தி பிரசன்ட் வேர்ல்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிரஷர்ஸ், அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் பேசி முடிச்சிட்டேன்.
3: வளர்ந்தது
4: படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர். இங்க பிறந்தது வந்து குப்பசாமிநாடு ஹாஸ்பிடல் தான் பிறந்தேன்.
3: அப்படியா?
4: அதுக்கப்புறம் படிச்சது பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி பக்கத்துல இருக்கிற கார்பரேஷன் மிடில் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப் டு தேர்டு. அதுக்கப்புறம் வந்து ஆர்கே ஸ்ரீ ரங்கம்மாள் கல்வி நிலையம் அங்க வந்துட்டு 6th to 10th படிச்சேன். இப்ப நான் 11th and 12th சபர்பன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
3: மூணு ஸ்கூல் போயிருக்கீங்க.
4: அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் MIT மெட்ராஸ்ல பிடெக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி.
3: நான் ஸ்டாப் படிச்சிட்டே போயிட்டீங்க.
4: ஆமா மேடம்.
3: சார், அப்ப நீங்க எந்த இயர்ல நீங்க 12th முடிச்சீங்க?
4: 1981ல 12th முடிச்சேன்.
3: சரி, அப்ப உங்களுக்கு ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் அப்பவே வந்திருக்கும். ஆனா அப்ப வந்து நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அப்ப வீட்ல படிக்க சொன்னாங்க.
4: ஆமா மேடம். 10th முடிச்ச உடனேமே 1979ல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிவு பண்ண சொல்லுவாங்க. நான் பதிவு பண்ணேன். அதே மாதிரி டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது நான் பண்ணேன். அதுலயும் வந்து நான் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டேன். ஹையர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டேன்.
3: ஒரு வேலைக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தது?
4: ஆமா, வேலையும் கிடைச்சது. தமிழ்நாடு பிரிண்டிங் பிரஸ்ல டைப் செட்டிங் ஜாப் கிடைச்சது. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னன்னு கேட்டா, எங்க வீட்டுல எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க, கிளரிக்கல் லெவல்ல தான் இருந்தாங்க. நாம வந்து இதுக்கு மேல போகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு.
3: அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு?
4: அப்பா

0: அப்போ வந்து இங்கே கோயம்புத்தூரில் நம்ம தாலுகா ஆஃபீஸில் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயாக இருந்தாருங்க.
1: இருந்தார்.
0: ஆமாம் மேடம். ஆனாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ நிறைய படிக்கணும்னு நினைப்போம், அதுக்கான காசு தேவைப்படுது. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு அதில் வருமானம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம நிறைய படிக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மை என்னன்னா, ஒரு தடவை எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்ன எங்கள் வாடமணி வா சைக்கிள் உட்காரு அப்படின்னாரு. உட்காந்தேன் ஹோட்டல்னு ஒன்று அவங்க கூட்டிகிட்டு வந்தார். அப்போ தான் வந்து முதல் முறையாக நான் அந்த மாதிரி அந்த பளிங்கு தர இந்த மொசக் தரையெல்லாம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பார்த்ததெல்லாம் பார்த்தெல்லாம் மண்ணு தர சிமெண்ட் தரதான். அதுக்கப்புறம்

0: தெரிஞ்சுட்டு வந்துட்டோம். அதான் வந்து முதல் முறையாக எனக்கு அந்த ஏசி ரூம் அனுபவம், அந்த ஒரு புதுசாக அந்த மாதிரி வெள்ளையாக ஒருத்தர் உண்டை பார்த்தது, ஏதோ விஐபி. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு புது அனுபவம் எனக்கு. சைக்கிளில் போகும்போது அப்பாவை சொன்னார், பாரு இவங்கெல்லாம் பாரு வேலையை செய்ய மாட்டாங்க, கையெழுத்து போட்டு சம்பாதிப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்பாட்ட ஏன்ப்பா அவங்க வேலை செய்யாமே அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க, ஒல்லியாக இருக்கிறீங்க, சைக்கிளில் தான் போகிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி அப்படிங்கும்போது அப்போ சொன்னார், அவங்களாம் படிச்சிருக்காங்கப்பா அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம படித்தா இந்த மாதிரி வரலாம். அப்பா படித்தா அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தாங்க. படினாலும் வந்து அவர் பார்த்தவர் வந்து என்னன்னா கமிஷனர் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். சோ அப்படிங்கும் போது அந்த படிப்பு படிச்சா அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு
1: தோணும்போது மோட்டிவேட் பண்ணிட்டாரு.
0: அப்பதான் எனக்கு மனசுல வந்துச்சு, அப்ப வந்து இந்த மாதிரி ஓகே நாமளும் படிக்கணும், நாமளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால வந்து இந்த வேலைக்கு நான் போகல. டென்த்ல எனக்கு அந்த டைப் செட்டிங் வேலை கிடைச்சாலும் நான் அதை போகாம படிக்கணும் அப்படின்ட்டு படிச்சேன். இப்ப நான் பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கினேன், பிஎஸ்சி டெக்ல எனக்கு அட்மிஷன், ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அது படிச்சேன்.
1: அப்ளைட் சயின்ஸ் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா?
0: அன்னைக்கு வந்து நாங்க 120 பேர் கிளாஸ்ல சேர்ந்தோம், ஆனா 12 பேர் தான் பாஸ் அவுட் ஆனோம் ஃபைனல் இயர்ல. அவ்வளவு டஃப்பான சப்ஜெக்ட் அது. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து ஜி ஆர் தாமோதரன் சார் இருந்தாரு, அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இன்ஜினியரிங் சயின்டிஸ்ட் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இன்ஜினியரிங் சயின்டிஸ்ட் உருவாக்கணும் அப்படின்னா மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதே சமயத்தில் எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளினும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் வந்து அப்படி வடிவமைச்சிருந்தாங்க. 6 செமஸ்டர்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து நாங்க வந்து ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல அட்டாச் பண்ணிடுவாங்க. இதுல வந்து 3 சப்ஜெக்ட் படிப்போம், ஒரு ஒர்க்ஷாப் ஒரு லேப் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 3 வருஷம் சயின்ஸ் படித்தாலுமே மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேஜர் படித்தோம். அது போக வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிச்சதுனால முடிக்கும் போது எங்களுக்கு எல்லா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பற்றியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அனுபவம் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் படித்து பாஸ் அவுட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்லா இருக்காங்க இன்னைக்கு, பிகாஸ் தே ஆர் ஃபுல்லி அவேர் அபவுட் எவ்ரி திங், சயின்ஸஸ் அண்ட் இன்ஜினியரிங்.
1: அப்படியே எம்ஐடிக்கு உடனே போயிட்டீங்களா?
0: அது வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாமில் வந்து ஐ காட் அ குட் ஸ்கோர் டாப் லிஸ்ட், ஸோ ஐ காட் வாட் எவர் கோர்ஸ் ஐ வாண்டட். ஐ வாண்டட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கிடைச்சது. அங்கே வந்து 3 இயர்ஸ் படித்தேன். அப்போ தான் என்ன சேர்ந்து 6th நாளே வந்து நேவி வந்து கேம்பஸ்ல வந்திருந்தாங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அதனால மோட்டிவேட் பண்ணிச்சு. இன்னும் அதில் எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு அப்படின்னா, இஃப் யூ ஆர் செலக்டட் யூ வில் பி ஸ்பான்சர்ட் அப்படின்னாங்க. ஸோ நேவி வில் கிவ் த டியூஷன் ஃபீஸ் அண்ட் யூ வில் கெட் தி ஸ்டைபண்ட் அப்படின்லாம் சொன்னப்போ எங்கள் அப்பா வந்து ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாத நிலைமையில் இருந்தப்போ எனக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக தெரிஞ்சது. நான் போனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆனேன். ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஒன்று ஒன்றா போய் செலக்ட் ஆகிட்டேன். தென் அதுக்கப்புறம் நேவி ஸ்பான்சர்ட் மை ஸ்டடிஸ் பிடெக், 3 இயர்ஸ் பிடெக். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஐ வாஸ் ஆல் ரவுண்டர் அண்ட் என்எஸ்எஸ் நிறையா பண்ணேன், சோசியல் சர்வீஸ் அகடமிக்ஸ்லேயும் டாப்பராக இருந்ததுனால. அதாவது என்னன்னா ராகிங் வந்து அன்னைக்கு ரொம்ப சிவியராக இருந்த காலம், 81, 82, 83, 84 வந்து. அப்போ தான் எனக்கு ஒரு இது வந்துச்சு, அதனால நிறைய நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் நினச்சேன், நான் சீனியர் ஆகும்போது இந்த காலேஜில் வந்து நம்ம ராகிங் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணேன், ஐ டுக் அன் இனிஷியேட்டிவ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நான் செகண்ட் இயரில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணி நம்ம ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், பர்சனாலிட்டி டெவலப் பண்ணலாம், அதன் மூலமாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி ஈச் அதர் நம்ம நட்பை வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி. ஆமாம், அதை நாங்கள் வந்து மரத்துக்கடியிலலாம் உட்காந்து பேசி பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் அந்த மாதிரிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி, இதை வந்து டைரக்டர் சார் பார்த்தாரு, டாக்டர் சாதிக், ஹூ வாஸ் தி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் டாக்டர் கலாம் சார். ஸோ அவர் வந்துட்டு இதை மோட்டிவேட் பண்ணி இதை ஒரு வந்து யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஒரு பேர் வச்சு
1: அப்பவே வச்சிருக்காங்க.
0: ஆமாம், அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்சிசி என்எஸ்எஸ் தான் இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் கிடையாது. ஸோ அப்போ ஆரம்பிச்சு இப்போ நான் அதுக்கப்புறம் நான் அதுக்கு ட்ரெஷரர் ஆனது, இப்போ ஜெனரல் செக்ரட்டரி ஆகி சேர்மேன் ஆகி இப்போ நான் அதை நல்லா எடுத்து நடத்தி பண்ணும்போது என்னாச்சுன்னா அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் தான் கிடைச்சது, ஆனால் இந்த அசோசியேஷனில் சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து 4 ஜாப் வரைக்கும் கிடைச்சி. ஆமாம், இப்போ நாங்கள் ஃபைனல் இயர் போகும்போது எங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் 3-4 ஜாப்ஸ் கிடைச்சது.
1: வெரி நைஸ் சார்.
0: கார்பரேட் அண்ட் பப்ளிக் செக்டர் அண்ட் சென்ட்ரல்
1: கவர்மெண்ட். எனக்கு ஒரு கேள்வி சார், இப்போ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன்னும் இருக்காங்க?
0: இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு விசி குழந்தைசாமி தான் வந்து வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் என்ன சொன்னார், இது வந்து நம்ம தமிழ்நாடு பூரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்லையும் கம்பல்சரின்னு போட்டு இன்னைக்கு வந்து பிடிஏ வந்து எல்லா காலேஜஸ்லையும் இருக்குங்க. நேவில் இருந்ததுக்கப்புறம் என்னை வந்து நிறைய காலேஜில் இன்வைட் பண்ணாங்க பிடிஏ இனாகுரேஷனுக்கு. ஆமாம், அது மாதிரி நிறைய காலேஜஸ் நான் போய் இனாகுரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் டைரக்டர் சொன்னார், இந்த பையன் வந்து நிறையா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் செலக்டட் ஆஸ் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபார் பிளட் டொனேஷன் சோஷியல் பை டிடிகே ஃபவுண்டேஷன் அண்ட் மியூசிக் அகாடமியில் தான் எனக்கு அந்த டிஜிபி தான் வந்து ஸ்டேட் லெவல் அவார்டு கொடுத்தாரு எனக்கு.
1: அவங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அங்கே தான் நடக்கும்.
0: ஆமாம் மேடம். ஸோ எனக்கு வந்து அந்த இதில் வந்து ஸ்டேட் லெவல் ஷீல்டு கொடுத்தாங்க. இப்போ அதுக்கப்புறம்
1: படிக்கும்போதே நீங்கள்
0: படிக்கும்போது. ஆமாம், இப்போ டைரக்டர் என்ன பண்ணார், என்னை வைஸ் சான்சலர் கூட்டிகிட்டு போய் இந்த பையனுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம பண்ணணும் சார்னு சொன்னப்போ அவர் சொன்னார், ஓகே நீங்கள் வந்து ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலிக்கிட்ட பேசி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு அப்படின்னு ஒன்று இன்ஸ்டியூட் பண்ணுங்கட்டு. இப்போ நான் ராஜம் ஃபேமிலிக்கிட்ட பேசி அவங்க ஒத்துக்கிட்டு இப்போ தான் எனக்கு வந்து ஐ வாஸ் அவார்டட் தி ஃபஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் எம்ஐடி இன் 1987.
1: பியூட்டிஃபுல் சார், கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் நாஸ்டால் நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் இல்லையா.

0: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103
1: சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில்
0: கேப்டன் ராமசுப்ரமணியன் அவர்கள் தொடர்ந்து பேசுவோம். நீங்க எப்படி நீங்க எழுத்தாளரா நீங்க அதுவும் உங்களுக்கு இருந்தது?
2: அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து ஒரு தடவை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பாக்கெட் நாவல்கள் நிறைய அங்கங்க வாங்குவாங்க, அப்படி விட்டுட்டு போயிருவாங்க ரயில்ல. நாவல் எடுத்து படிக்கும் போது என்னாச்சுன்னா, இது மாதிரி நாவலும் தான் எழுதலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த பயணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். அதைத்தான் வந்து நான் அந்த வாரப்பத்திரிகைக்கு அனுப்புனேன், அவங்க அதை பப்ளிஷ்
0: பண்ணாங்க. எந்த பேர்ல எழுதுனீங்க?
2: ஆதி விநாயகி சுப்பிரமணியன். ஆதி விநாயகி அம்மா பேருங்க.
0: ஓ, ஆதி விநாயகி சுப்பிரமணியன் பெரிய பேர்ல எழுதிருக்கீங்க.
2: ஆமாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா பேர் வந்து பத்திரிகையில வரணும், அது எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷம், எங்க அம்மாவுக்கு சந்தோஷம்.
0: ஆனா ஏதோ ஒரு லேடி தான் எழுதிருக்காங்க நினைச்சிருக்கோம். எப்படி சுஜாதா வந்தாங்க?
2: சுஜாதா வரும், MIT ஸ்டூடண்ட். அதுல வந்து என்னோட அனுபவத்தை நான் எழுதியிருக்கேன் மேடம்.
0: எவ்வளவு எழுதிருப்பீங்க சார்? அதுக்கப்புறம் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: 4-5 கதைகள் எழுதணும் மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபஷனல் படிப்பு வேலை இப்படின்னு போனதுனால அதுல கொஞ்சம் அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு.
0: அந்த பணியை நீங்க விட்டு வைக்கல, சரி அதையும் போய் பாத்துட்டீங்க. இப்ப MIT உங்களோட கோர்ஸ் முடிச்சிட்டீங்க?
2: கிடைச்சது. ஆபீசர் சாலரி வந்து பேசிக் 750. சோ ஐ காட் 750 ரூபீஸ்.
0: ஓஹோ, சூப்பர். ஃபைனலி அந்த நான் திருப்பி அந்த க்வெஸ்சனுக்கு போறேன். அதாவது நீங்க கதையா எழுதுனேன்னு சொன்னீங்க. ஒரு இளைஞர்

0: வந்து சென்னைக்கு போறாரு, சென்னை அனுபவத்தை வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன்.
1: அதான்
0: அதுவும் நீங்க இந்த ராகிங்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி
1: கரெக்ட்
0: நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு
1: கரெக்ட்
0: சொன்னீங்க.
1: கரெக்ட்.
0: ஆனா இந்த ஊர்ல நம்ம சர்வை பண்ணுவோம்னு உங்களுக்கு தோணுச்சா? எப்படி இருந்தது அந்த அனுபவத்தை மட்டும் சொல்லுங்களேன், ஒரு நட்சத்திரல
1: எஸ்
0: சொல்லுங்களேன்.
1: மேடம். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் போய் சேர்ந்து போகிறது கனவு என்னன்னு கேட்டால் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், எம்எஸ் போய் யூஎஸ்ல பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், புதுசாக நிறைய கண்டுபிடிப்புகள் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அந்த கனவுகளோடு தான் போனேன். ஆனால் உள்ளே போனோன்னே இந்த ராகிங் அப்படின்னு வரும்போது இதை வந்து நான் எதிர்பார்க்கலை. அதுக்கு முன்னாடி எனக்கு முன் அனுபவம் கிடையாது, காதில் தான் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை தந்தது. அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து எப்படியாவது நம்ம தடுக்கணும், இதுக்கு என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட் இயர் பூராமல் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கசப்பான அனுபவம், அம்மா அப்பா விட்டு தனியா இருக்கிறது, முதல் தடவை வீட்டை விட்டு வந்திருக்கிறது, படிப்பு சுமை, இதெல்லாமே அதே மாதிரி அப்பானால வந்து ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ இப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் மனசுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது, திரும்பி போகக்கூடாது, நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும், நம்ம வந்து படிச்சு நம்ம கனவுகளை நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிற உந்துதல் இருந்ததுனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, படிப்புல கவனம் செலுத்தினேன். இதெல்லாம்
0: கஷ்டமா தான் இருந்தது.
1: ஆமா, கஷ்டமா தான் இருந்தது, மனசுக்குள்ள கஷ்டம் இருந்துச்சு. நாம என்னமோ நினைச்சிட்டு வந்தோம், ஆனா நமக்கு என்னமோ நடக்குது அப்படியெல்லாம் ஃபீலிங் இருந்துச்சு. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும், வேற வழி இல்லை, திரும்பி பார்க்க கூடாது, முன்னால வந்துட்டோம், முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
0: அந்த 3 வருஷம் அங்கே இருந்து.
1: ஆமா, 3 வருஷம்
0: அப்புறம் முடிச்ச பிறகு அப்புறம் தான் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஆல்ரெடி செலக்ட்
1: ஆனா
0: கேம்பஸ்லயும் வரும் இல்லையா?
1: வரும் மேடம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஜாப்ல செலக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்பான்சர்டு ஜாப் எல்லாம் செலக்ட் ஆயிட்டோம்னா வந்து அப்பியர் ஆக முடியாது. நானும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல, நானும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா,
0: ஜாப் செக்யூரிட்டி அப்ப இருந்தது
1: இருந்தது எஸ் மேடம்,
0: ரொம்ப பிடிச்சு எடுத்துக்கிட்டீங்க.
1: ஆமா மேடம், கரெக்ட் மேடம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது நான் NSS ஜென்ரல் செக்ரட்டரியாகவும் செலக்ட் ஆனேன். தட் வாஸ் பை எலெக்ஷன். அது நான் வந்து இன் ஆப்சன்சியாக செலக்டட், ஐ டின் கோ ஃபார் எலெக்ஷன் ஆல்சோ. ஸோ பீப்புள் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவன் நிறையா பண்ணுறான், சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறான், காலேஜுக்குள்ளேயே நிறையா யாருமே கேட்காம இவன் நிறையா பண்ணுறான், ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கும்போது, அந்த ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னா, நான் செகண்ட் இயர் போகும்போது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ராகிங் பண்ணாமல் ஒரு நல்ல அணுகுமுறையில் பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்போட போகும்போது அவங்களுக்கு என்னாச்சுன்னா, என்ன பிடிச்சிருச்சு. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஓட்டெல்லாம் எனக்கு விழுந்துச்சு. அதனால வந்து அந்த நான் ஃபைனல் இயர் போகும்போது அந்த ஃபஸ்ட் இயர்ஸ் ப்ளஸ் அவங்க என்ன பண்ணாங்க, நான் உருவாக்கின அந்த கலாச்சாரத்தை அவங்களோட ஃபஸ்ட் இயர்ஸ் இது பண்ணாங்க. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகிங் கலாச்சாரம் அப்படியே மெல்ல மெல்ல அழிஞ்சு இந்த பாசிட்டிவ் நட்பு கலாச்சாரம் வந்தப்போ என்னாச்சு, அந்த ரெண்டு பேட்ச்மே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நான் ஃபைனல் இயர் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, NSS ஜெனரல் செக்ரட்டரி யாரு அப்படிங்கும் போது உடனே என் பேர் முடிஞ்சாங்க, வழி முடிஞ்சாங்க, அப்படி செலக்ட்
0: ஆயிட்டீங்க. அதாவது பிரசன்ட் யங்ஸ்டர்ஸ் குறேன் சார், நீங்க வந்து உங்க காலத்தை சொன்னீங்க, அதையும் இதையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லுங்க. இப்ப இருக்கிற பிரசன்ட் இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு சூழலை அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தெரியல, பெட்டரா இருக்கு இல்லையா? காலேஜ் சூழல் வந்து நல்லா இருக்கு, அவங்களுக்கு படிக்கக்கூடிய சூழலா தான் இருக்கு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க சார்?
1: ஆக்சுவலா வந்து மேடம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க படிக்கும் போது ஜேர்னல்ஸ் எல்லாம் கிடைக்காது, இன்னைக்கு வந்து ஜேர்னல்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல கிடைக்குது. அதே மாதிரி கனெக்டிவிட்டி வித் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், டாப் யூனிவர்சிட்டிஸ், ப்ரொஃபசர் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காது, இன்னைக்கு அந்த கனெக்டிவிட்டி கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது தேர் ஆர் இனஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள் டு கனெக்ட் அண்ட் டு டெவலப் டு லேர்ன். இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து தவறான முறையில் எல்லாம் உபயோகப்படுத்துறாங்க. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணுமே ஒழிய, தே கோ ஃபார் பிளஷர் மோட்டிவேட்டட் லைஃப் ஸ்டைல். அப்படி பார்க்கும்போது அவங்க உடல் நலத்தையும் கெடுத்து, மனநலத்தையும் கெடுத்து, வாழ்க்கையும் கெடுத்து. அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்மோக்கிங், ட்ரக்ஸு இதெல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் ஆல்சோ இஸ் பேட்,
0: டைவர்ஷன்ஸ் ரொம்ப இருக்கு,
1: டைவர்ஷன்ஸ் ரொம்ப இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு. இதையெல்லாம் வந்து அவங்க
0: ஆக்கப்பூர்வமாக
1: பயன்படுத்தினாங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பெஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபார் செல்ஃப் டெவலப்மெண்ட்.
0: வெரி குட் சார். சரி, அப்போ நீங்கள் வந்து படிப்பை முடிச்சிங்க, போய் நேவியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, எங்கே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க?
1: ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே நேவல் அகாடமி. ஸோ நேவல் அகாடமி கோவா. மார்ச்சில் நான் கோர்ஸ் முடித்தேன், நேவியிலிருந்து எனக்கு லெட்டர் வந்துச்சு. August 17 ஐ ஜாயின் நேவல் அகாடமி மேடம். ஸோ மார்ச்சில் கோர்ஸ் முடித்தேன், August 17
0: ஹாப்பியாக இருந்தது இல்லை? சந்தோஷமாக
1: ரொம்ப சந்தோஷம். ஆமாம் மேடம்,
0: அப்பாக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம்,
1: ரொம்ப சந்தோஷம், அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலாக வந்து நான் இன்ஜினியரிங் MIT நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் வந்து அரிசியில் கல் நிறையா இருக்கும், ஸோ கல் பொறுக்கிட்டு தான் வந்து அரிசியை புள்ளையில் போடணும். ஸோ கல் பொறுக்கிட்டே கேட்டாங்க, என்னப்பா தம்பி நீ போயிட்டு வந்தேன் ஆனால் ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா அதுக்கு டைம் எடுக்கும், வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணார் அப்பா வந்து, இந்த மாதிரி நாளைக்கு ரிசல்ட் வருது, போய் இது நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வா அப்படின்னு காலையில் எழுப்பி விட்டார். அங்கே ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் தான் அன்றைக்கி பேப்பர்லாம் விற்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன், பேப்பர் வாங்கினேன், பார்த்தேன், இது ரிசல்ட் வரல. இப்போ நான் அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா ரிசல்ட் நீ வரலப்பா அப்படின்னு. இப்போ மறுநாள் என்னாச்சு, அப்பா தூங்கிட்டாரு, நான் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், கண்டிப்பாக இன்னைக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு. நானே என்ன பண்ணேன், யாருக்கிட்டையும் சொல்லாமல் எந்திரிச்சு காசு எடுத்துகிட்டு வந்து பேப்பர் வாங்கினேன். அதில் பார்த்தேன், என் நம்பர் இருந்துச்சு. ஐ ஸ்டில் திரும்ப 3400

0: செவன்.
1: பாருங்க, இன்னும் ஞாபகம் வச்சுட்டு
0: ஆமாம்,
1: இருக்கீங்க இல்ல?
0: இன்ஃபேக்ட் என்னோட பிளஸ் டூ நம்பர் ஞாபகம் இருக்கு, 651,
1: வாவ் தட்ஸ் கிரேட் சார். பாருங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க.
0: ஸோ 34007 வாஸ் மை நம்பர், இட் வாஸ் தேர். ஸோ உடனே என்ன பண்ணேன், ரொம்ப சந்தோஷத்தில் வந்து அப்பாட்டு சொன்னேன், அப்பா செலக்ட் ஐட்டம்ப்பா எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன கேட்டால், எங்களோட சமூகத்தில் எங்களோட குடும்பங்களில் வந்து யாருமே படிக்கலை, முதல் முதல்ல நான் தான் வந்து படிச்சிருக்கேன், அதுவும் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு, அதுவும் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெரிட்டில் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: பாருங்க, உங்களுக்கு கைடன்ஸ் இல்லாமே போயிருக்கீங்க.
0: ஆமாம் மேடம்,
1: இல்லையா, யாரும் எதுவும் சொல்லியே கொடுக்கல.
0: கரெக்ட் மேடம்,
1: இல்லை போயிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த சூழல் வந்து, உங்களை அந்த டிரைவ் வந்து இருந்தது.
0: அதான் மேடம்,
1: அப்புறம் சூழலும் உங்களை தள்ளிச்சாது.
0: அதான் மேடம்,
1: இல்லையா, வீட்டு சூழல் எல்லா சூழலுமே தள்ளிச்சு. சரிங்க சார், கோவால போய் ஜாயின் பண்ணிட்டீங்க.
0: ஆமாம் மேடம்.
1: எவ்வளோ வருஷம் அங்கே கோவால?
0: கோவால 6 மாதம் மேடம், நேவல் அகாடமி ட்ரைனிங். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து, இப்போ நம்ம வந்து சிவிலியனாக இருக்கிறோம், நம்மளை வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃபீஸராக மாற்றணும் அப்படிங்கும் போது, அதுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், ட்ரைனிங், மவுண்டனியரிங்,
1: ப்ரொபேஷன் மாதிரி.
0: இல்லை, ப்ரொபேஷன் கிடையாதுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் நேவிக்கு வந்து சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது இந்த நாலேஜ் இருக்கணும், இந்த ஸ்கில் செட்ஸ் இருக்கணும், ஷிப்னா என்னன்னு தெரியணும், நேவல் ஆஃபீஸர்ஸ் செயலர்ஸ் அந்த ப்ரொமோஷன் பாலிசி, பே அண்ட் பர்க்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃபீஸர் உங்களுக்கு எல்லாமே தெரியணும், இதெல்லாம் தெரியாது. அப்படின்னு போக பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ஓரியன்ட் நாலேஜ் அண்ட் ட்ரைனிங்
1: எப்படி இருந்தது? ட்ரைனிங் பீரியட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி ஜிம் போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ரன்னிங் எல்லாம் போய் பண்ணுறதுனால எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியல. பிகாஸ் எவ்ரிடே நான் ரன்னிங் போகிறேன், வாக்கிங் போகிறேன், ஜிம் போகிறேன் அப்படிங்கும் போது அது. பட் ஒன்லி திங் வாஸ் தட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இன்டராக்டிங் வித் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு விட்டு வெளியே போகிறேன். அப்போ வந்து பீகார், அசாம், இந்த மற்ற மாநில மற்ற மொழிகள் பேசுகிற மாணவர்களோடு சேரும்போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் புதுசாக லாங்குவேஜஸ் கற்றுக்கிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து பழகும்போது நமக்கு நம்ம ஏரியாமல் சில ஸ்கில் செட்ஸ் எல்லாம் வருது அவங்ககிட்ட இருந்து. ஏன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆனவங்க எல்லாமே ஐஐடி என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படிங்கும்போது தேர் ஆல் ஹைலி இன்டெலிஜென்ட், கேப்பபிள், பொட்டன்ஷியல், டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல அனுபவம், நல்ல.
1: அப்புறம் போஸ்டிங் எங்க
0: ஃபர்ஸ்ட்? அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது 6 மாதம் ட்ரைனிங். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஒன்று இருக்குங்க.
1: ஓஹோ.
0: அது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மரைன் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படி. ஸோ அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் 1 மாதம் வந்து ஷிப் அக்வைண்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லிட்டேன்னா, ஷிப்னா என்ன, வாழ்க்கை முறை உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங்க்கு 1 மாதம் போட்டாங்க.
1: அப்போ எல்லாரும் மெக்கானிக்கல் பார்ட்டும் இருக்கும்ல, அந்த டர்பைன்ஸ் எல்லாத்தையும் பற்றி
0: எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங், ஹவு தி என் கோல் ஆஃப் யூசிங் எ ஷிப் இஸ் மெட், அது மாதிரி எல்லாம். அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ட்ரைனிங், ஒரு சைலிங்னு எப்படி இருக்கும், சைலிங் போறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்றது, சைலிங்ல என்ன பண்ணுவோம்,
1: எல்லாம் த்ரில்லிங்கா இருந்தது சார்.
0: அதான் மேடம், எல்லாமே புது அனுபவம். அது முன்னாடி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முன் அனுபவம் இல்லாதுல்ல, எல்லாமே புதுசா கத்துக்கிட்டது, புதுசா பண்ணதுதான். சி அக்வைண்டன்ஸ் ட்ரைனிங் அது இருந்துச்சு. வந்து வைசாக்ல இருந்தேன், ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படின்ற ஒரு கப்பல்ல, போர் கப்பல்ல அந்த ட்ரைனிங் இருந்துச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஐ வென்ட் ஃபார் மை ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், அதாவது மரைன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்.
1: அது எங்க நடந்தது?
0: அது வந்து ஜாம்நகர் இல்லைங்க,
1: குஜராத். வைசாக் இப்ப ஜாம்நகர் போயிட்டீங்க.
0: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த 1 மாசத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள், 15 நாள் வந்து நான் இங்க பாம்பேல இருந்தேன், அதுக்கப்புறம் வைசாக். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பாம்பே வைசாக் ரெண்டு அனுபவமும் கிடைச்சிது, கப்பல் அனுபவம், டாக்யார்ட் அனுபவம், அது மாதிரி எல்லாம் கிடைச்சிது. இப்போ நான் அதுக்கப்புறம் இது ஜாம்நகரில் போயிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் ட்ரைனிங். 6 மாதம் பார்த்தீங்கன்னா காலையில் பிடி பீரியட் அதெல்லாம் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்துட்டு வி ஆர் டாட் அபவுட் ஷிப் ரிலேட்டட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம ஏன்னா இன்ஜினியரிங், இப்போ நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தேன், ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு வந்திருப்பாங்க, இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நேவியை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்படிங்கும்போது அந்த நேவியில் இருக்கிற கப்பலில் இருக்கிற இதை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
1: ஸ்ட்ரிக்ட் ரெஜிம் இல்லை?
0: ஆமாம் மேடம், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம், எந்திரிச்சு ஃபாலின் இருக்கும், அதுவும் குயிக்காக வந்து ஃபாலின் பண்ணிடணும். அதுக்கப்புறம்
1: பார்த்தீங்கன்னா அது பனிஷ்மெண்ட்ஸ் வரும்,
0: லேட்டாக வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும்.
1: தேங்க்யூ சார்,
0: ரொம்ப நன்றி மேடம்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: கேப்டன் ராமசுப்ரமணியன் அவர்கள்
2: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா,
1: கேப்டன் ராமசுப்ரமணியன் அவர்கள். நேர்முகம் பகுதி 2 அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம்.

பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.

0: ஏனமணி, இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது?
1: நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புல 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டிக் அருகில், கோவை. செல் 7340707734.
2: சந்தையிலும் நிகழ்ச்சி கேட்கலாம். இது ஹலோ தோழி. ஹலோ தோழி நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, நிலநடுக்கம் அப்படிங்கறத ஒரு விஷயம், அதை வந்து எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். அதாவது பொதுவா வந்து நம்ம பாதுகாப்பு முறைகள் நிறைய சொல்லுவோம், ஆனா இந்த நேரத்துல நம்ம பெண்கள் எப்படி அதை பாதுகாப்பா இருக்கலாம், அதை எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில உங்க கூட பூஜா.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெளிவரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். வசந்தில மழத்தோழி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இந்த நிலநடுக்கம் அப்படின்னா வந்து பூமியில் அடிப்பகுதியில் உள்ள அந்த பாறை திட்டுகள் திடீர்னு நகரும்போது பூமியோட மேற்பரப்பில் நிறைய அதிர்வுகள் ஏற்படுதும். இதை தான் நம்ம நிலநடுக்கம்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த பாறை தட்டுகளோட இயக்கம் தான் வந்து அதோட முக்கிய காரணம். ஸோ இதில் வந்து புவித்தட்டுகள் வந்து ஒன்றுக்கொன்று மோதுறது இல்லைன்னா விலகுதல் காரணமாக அழுத்தம் நிறையா உருவாகுது. இந்த அழுத்தம் திடீர்னு வெளிப்படும் போது அது வந்து நிலநடுக்கம். ஸோ இதை வந்து மேக்னிடியூட் அப்படி மூலமாக குறிப்பிடப்படுது பொதுவாக இதோட அளவு. ஸோ இன்றைக்கி வந்து விஞ்ஞானிகள் நிறையா மூமெண்ட் மேக்னெட்டிக் ஸ்கேல் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நிலநடுக்கம்னு சொல்லுவோம். இந்த நிலநடுக்கம் வரும்போது நம்ம பாதுகாப்பாக வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரப்போகுது, நம்ம அதாவது நம்ம ஏரியாவில் வந்து நிலநடுக்கம் வரப்போகுது, நம்ம வீடு அதை உணருது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில நிலநடுக்கம் வந்து தொடங்கிருச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு அறிகுறிகளால் நம்ம உணரலாம். இந்த மேஜை நாற்காலிலாம் வந்து அப்படியே லைட்டாக ஆடுறது, கதவு ஜன்னல்லாம் குலுங்கிறது, அப்புறம் லைட்டு பல்பெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஆடுறது, சுவரில் உள்ள பொருட்கள்லாம் விழுறது, இல்லைன்னா சத்தம் கேட்கறது, நம்ம வீட்டில் வந்து வண்டியெலாம் நிறுத்தியிருந்தால் அந்த வண்டி தானாக ஆடுறது போடல நம்ம உணர்றது, பக்கத்தில் வந்து ஏதாவது பீச்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கடல் நீரில் வந்து அசாதாரண ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எர்த் குவேக்குக்கு நம்ம முன்னாடி வர ஒரு சில விஷயங்கள். வீட்டில் வந்து பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து நாயெல்லாம் குறைக்கிறது, பறவைகள்லாம் இருந்தால் வித்தியாசமான சவுண்ட் ஓடுறது நடக்கிறது, இந்த மாதிரியான வச்சு நம்ம வந்து நிலநடுக்கம் வரதை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். சரி, நிலநடுக்கம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பெண்கள், வீட்டில் உள்ள பெண்கள் எப்படிலாம் வந்து அதை பாதுகாப்பாக நம்ம இருக்கலாம், நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் தட் பாட்டு கேட்கலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் அகத்தியரோட குணப்பாடல நான் படிச்சிருக்கேன். நான்
0: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

வசந்த இளம் நிகழ்ச்சி கிரேட் இருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம்லேருந்து இது ஹழத்தோழி. ஹழத்தோழியில் இன்றைக்கி வந்து நிலநடுக்கம் ஏற்படும் போது பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து முதன் முதல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜென்ரலாக எல்லாருக்கும் சேம் தான், பட் வீட்டுக்குள்ளே இருக்க பெண்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ முதல் விஷயம், நம்மளுக்கு நம்மளை சுற்றி ஏதாவது பூமி குலுங்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக பதட்டம் நிறையா இருக்கும். அதனால் பதட்டப்படாமல் இருக்கணும் முதல்ல. அதே மாதிரி வெளியே எங்கேயும் ஓடாமல் முதல்ல என்ன இடம் பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம

நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஜன்னலோ இந்த கண்ணாடி அப்புறம் இந்த கபோர்ட்லாம் வந்து இந்த உடஞ்சா இந்த எர்த்குவேக் வரும்போது உடஞ்சி விழுந்தால் காயம் ஏற்படும் இல்லையா, ஸோ அதிலிருந்து விலகி இருக்கிற மாதிரி பக்கத்தில் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து லிஃப்ட்டு அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா தகுந்து வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா படிக்கட்டுகள்லையும் அதிர்வு நின்னதுக்கப்புறம்தான் அதுங்க இறங்கி வரணும். ஸோ அதனால் லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாது. வெளியே இருக்கீங்க, பெண்கள் வந்து வெளியே இருக்கிறோம் அப்படின்னா கட்டடங்கள் அப்புறம் மின் கம்பங்கள் மரங்கள் இதிலிருந்து பக்கத்தில் இல்லாமல் திறந்த வெளி எங்கே வந்து எதுவுமே இல்லையோ அந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் அப்படியே போயிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருந்துக்கலாம். இல்லை இப்போ வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா குக்கிங்கில் வந்து நம்ம ஏதாவது அடுப்பில் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை உடனே அணைச்சிடணும். நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் சரி அது வந்து அந்த டைமில் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயங்கள். ஸோ பாதுகாப்பாக இருக்கணும், இந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் இப்படி தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படி நம்ம பாதுகாப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அழுதொழி. இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா பெண்கள் எப்படி பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் செயல்படணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இதில் வந்து 3 முறையை பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ட்ராப், கவர், ஹோல்ட் ஆன் அப்படிங்கிற இந்த 3 முறையை. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு வலுவான ஒரு மேசையை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தலை மற்றும் கழுத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுக்கு கீழே போயிட்டு. ஸோ அதை வந்து எதுவும் உடையாத மாதிரி பத்திரமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து தங்க வைக்கிறது. அதே மாதிரி குழந்தைக அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வர்றது. ஸோ அதிர்வு நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து வெளியே போகணும். இதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து ஆல்ரெடி எர்த்குவேக் வந்து பொருட்கள்லாம் சிதறி இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து தேவையில்லாமல் அந்த இடத்துல ஈஸியாக நடந்து போகக்கூடாது. ஏதாவது கண்ணாடி உடஞ்சி காலில் ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் பத்திரமா இருக்கணும்.

பெட்டியில் நம்மளுக்கு தேவையான மருந்துகள், அதே மாதிரி டார்ச்சு, விசிலு, தண்ணீர், தேவையான மருந்துகள் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும். பவர் பேங்க்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய இடத்துல வச்சுருக்கணும். ஸோ இது வந்து ஏற்படுது நமக்கு எப்படியும் தெரியாதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக தோணுது, நம்மளுக்கு நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு அசைவு ஏற்படுது, அது நமக்கு தேவையில்லாமல் தெரியாத ஒரு அசைவு வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். நைட்டு நம்ம தூங்குகிற நேரத்தில் வந்து நிலநடுக்கம் வருது அப்படின்னா உடனே எழுந்து ஓடாமல் படுக்கையிலே கொஞ்சம் அந்த தலையணையெல்லாம் வச்சு நம்ம தலை கழுத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். லைக் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வயதானவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களே பாதுகாப்பான நம்ம இடத்துல வந்து கூட்டிகிட்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் அதிர்வெல்லாம் நின்னதுக்கப்புறம் என்னென்ன சேதம் அடைந்தது அப்படின்லாம் பார்த்துட்டு எங்கெல்லாம் வந்து அதிர்வுகள் இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது, இல்லைன்னா நம்ம மற்ற மக்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான முறைகளாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா டக்குன்னு நிலநடுக்கம் வருது, வீட்டில் வந்து நம்ம அதிர்வுகளை வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து முதல்ல தப்பிச்சு போடுனா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: நடுக்கத்தின் போது பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நியூஸ்க்கு அப்புறம் தோழிகள் நீங்க கால் பண்ணி எங்க கூட பேசலாம். இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கியம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிங்கியம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்டேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிடி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
3: வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சன்னல் பை மேக்கிங் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கும் மிக்க நன்றி.
1: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்கா இண்டே ஹீச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெய்ன் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64,20,00,000 வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை ஈர்க்கப்பட்டுள்ளது. ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யசென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை 6:30

தொடங்குகிறது. இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் அலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எஃப்எம் பிரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்றைக்கி வந்து நிலநடுக்கத்தின் போது பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் கேட்டிருந்தோம். தோழிகள், நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். என்ன மாதிரியான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிந்த பாதுகாப்பு வழிமுறைகள் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 231-2103 இல்லைனா 231-6312 இந்த நம்பரில் நீங்கள் வெளியூர் தொழிலாக இருந்தால் 042-22 இணைப்பு எங்களோட பேசலாம். ஓகே, ஸோ இந்த எர்த் குவாக்கு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறப்ப, சரி நிலநடுக்கத்துக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரியான பாதுகாப்புகள்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் நம்ம உடம்புல ஏதாவது காயங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இல்லைனா வீட்டுக்குள்ளே ஏதாவது எரிவாயு கசிவு இல்லைனா தீ ஏதாவது எங்கேயாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது கட்டணம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னா அங்கே நம்ம கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்துலையும் பேலன்ஸும் வந்து நம்ம இடிஞ்சு விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால் நம்ம போகக்கூடாது. அதிகாரப்பூர்வமான அவசர அறிவுறுத்தல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம பின்பற்றலாம். அதாவது அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை வந்து பின்படுத்தலாம். நிலநடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே நம்ம துல்லியமாக கணிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வது மட்டும் நம்மளோட உயிரை என்றைக்குமே காப்பாற்றிடும்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். இது லஞ்ச் டைம். லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னா ஒரு கேம் ஷோ விளையாடுவோம். ஸோ இன்றைக்கும் நம்மளோட கேம் ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு வேர்டு சொல்லுவேன், அந்த வேர்டோட கண்டினியூஸாக அதில் என்னென்னலாம் நம்ம சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதான் வந்து இப்போ நீலான்னு வச்சுக்கோங்களேன், நீலானே என்ன வெள்ளை சொல்லலாம், எல்லாம் வட்டம் சொல்லலாம், பாட்டு சொல்லலாம், படம், அதுக்கப்புறம் கவிஞர்கள், எழுத்து, கவிதை, இந்த மாதிரி என்னென்னமோ நிறைய சொல்லலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி தான் நான் சொல்கிற வார்த்தையிலேருந்து அது ரிலேட்டடாக எவ்வளோ வேர்ட் நீங்கள் சொல்லலாமோ ஆனால் ஃபாஸ்ட்டாக சொல்லணும். எங்கேயாவது ஸ்லோவானீங்க அப்படின்னா அடுத்த காலர் நாங்கள் அட்டன் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், 2 3 1 2 103 இல்லைனா 2 3 1 6 3 1 2 2 3 1 7 0 4 6 இந்த நம்பரில் கால் பண்ணலாம். நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தால் 0 4 2 2 இணைப்பெண்களோடு பேசலாம். ஸோ கம் சூன் லஞ்ச் டைமில். இன்றைக்கி கேம் ஷோ விளையாட போகிறோம். ஒரு வார்த்தை பல அர்த்தங்கள் அப்படிங்கிற இந்த கேம் நம்ம பேர் வச்சுக்கலாமா? பேர் வச்சுக்கலாம். வாங்க வாங்க விளையாடலாம்.

0: லஞ்ச் டைம் நிகழ்ச்சி கேட்டே இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஒரு கேம் ஷோ, ஒரு வார்த்தை அதோட தொடர்புடைய வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறோம். நெக்ஸ்ட் காலர், ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஜெயலட்சுமி மனோகரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டீங்களா? ஒரு வார்த்தை அது தொடர்புடைய வார்த்தைகள் சொல்லணும்.
1: கேட்டேன் மேடம். எனக்குடைய வார்த்தை?
0: உங்களுக்குடைய வார்த்தை வந்து கடல்.
1: கடல், கப்பல், படகு, மீன், மீனவன், அலை, கரை, உப்பு, உப்பளம், கடல் பயணம்,
0: ஓகே,
1: கலங்கரை.

0: ஓகே, இதே மாதிரி நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வெரி குட் மா. வணக்கம், சுரேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு ரெடியா?
1: ரெடிதாங்க.
0: உங்களுக்கான வார்த்தை என்னன்னா கிரிக்கெட்.
1: கிரிக்கெட், மட்டை, பந்து, ஆடுகளம், பார்வையாளர்கள்,
0: ஓகே,
1: நடுவர், விளக்குகள், அப்புறம் ஒளிபரப்பு.
0: ஓ சூப்பர்.
1: விளம்பரங்கள்.
0: சூப்பர்.
1: மூன்றாம் நடுவர்.
0: ஓகே.
1: ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் கிரிக்கெட்ல, அதுங்க.
0: ஓகே, அது ரசிகர்கள்னே சொல்லலாம்.
1: ஆமா, ரசிகர்கள். அப்புறம் அவங்க போடுற டீ-ஷர்ட்ங்க, அது.
0: ஓகே, டீ-ஷர்ட் சொல்லலாம்.
1: அப்புறம் அவங்க போற அந்த ஹெல்மெட்.
0: ஹெல்மெட், ஓகே.
1: அப்புறம் பேட்.
0: பேட், ஓகே.
1: பேட்டிங் க்ளவுஸ். இந்த மாதிரிங்க, அவ்வளவு.
0: ஓகே, சூப்பர்ங்க, அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை, அதை தொடர்புடைய நிறைய வார்த்தைகள் விளையாடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன்.
0: குமார், என்ன குமார் ரொம்ப அமைதியா பேசுறீங்க, உண்ட மயக்கமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை சினிமா.
2: சினிமா இல்ல, நடிகர், நடிகை, இயக்கம், ஒளிப்பதிவு, இசை, பாடல்கள், ரசிகர்கள், திரையரங்கம், திரையரங்கம் கேண்டீன்.
0: சூப்பர். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சகோதரிக்கு வணக்கம். நான் பாண்டிய நகர் பேசுறேங்க.
0: சிவசங்கர், நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
0: சமையல்,
3: அரிசி, பருப்பு, காய்கறிகள், உப்பு, மிளகாய், மஞ்சள் தூள், அடுப்பு, பாத்திரம், இன்னும் நிறைய இருக்குங்க.
0: நிறைய
3: மறந்து போச்சு.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்,
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
4: செல்வராஜ் பேசுறேன்.
0: செல்வராஜ், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது கொடுக்கலாமா? வீடு.
4: வீடுங்களா? கதவு, ஜன்னலு, மின்சாரம், மின்சார ஓடு, டார்ச் வீடு, சிமெண்ட், செங்கல், அப்புறம் சிமெண்ட், மேசன், இன்ஜினியர், சித்தாளு, மம்மிட்டி, மண்செட்டி.
0: ஓகே.
4: அப்புறம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கெடியாரம். அப்புறம் நிறைய இருக்கு.
0: ஓகே, இன்னும் நிறைய இருக்கு, பட் நிறைய சொன்னீங்க, நன்றி. ஓகே, லஞ்ச் டைம்ல இன்னைக்கு ஒரு வார்த்தை தொடர்புடைய வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். பாட்டை தொடர்ந்து அவங்க கூட எல்லாம் பேசுவோம், யாராருக்கு என்னென்ன வார்த்தை, அவங்க என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்கன்னு.
5: காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க அடிக்குது.

0: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையே விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 734-07-07-734.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
2: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
3: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 741-88-7411.
1: லஞ்ச் டைம்ல இன்னைக்கு கேம் ஷோ விளையாடிட்டே இருக்கோம். இதில் வந்து ஒரு வார்த்தை, இது தொடர்புடைய பல வார்த்தைகள், அதை வந்து நம்ம நேர்கள் விளையாடிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கூட பேச போகிற ஃபர்ஸ்ட் காலர், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் யார் அப்படின்னா, ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: வணக்கம், சென்னிமலையிலிருந்து நவநீதன்.
1: நவநீதன், நவநீதன் உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை கல்லூரி.
4: கல்லூரி, மாணவர்கள், பேராசிரியர், படிப்பு, பட்டம்,
1: அவ்வளவுதானா?
4: புத்தகம், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், ஓகே.

0: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? துரையன். ஓகே, உங்களுக்கான வார்த்தை வானம். வானம்,
1: வானம்ங்களா? மேகமூட்டம், மழை, நட்சத்திரங்கள், நிலா, மின்னல், அப்புறம் ஆகாயத்தில் செல்லும் வானூர்திகள்.
0: ஓகே, வானூர்திகள்,
1: ஹெலிகாப்டருங்க.
0: ஓகே, அவ்வளவுதானா? ஓகே, அடுத்து வைக்கிறேன். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வினோப நகர், ராமலிங்கம்.
0: ராமலிங்கம், உங்களுக்கான வார்த்தை கோவில்.
2: கோவில், அற்புதமான சொல் கொடுத்துக்கிறீங்க. கோவில், குளம், தெய்வம், கோபுரம், கொடிமரம், ஐயர், மணி, கற்பூரம், தீபாராதனை.
0: சூப்பருங்க,
2: இன்னும் நிறைய இருக்கு.
0: இன்னும் நிறைய இருக்கு, ஆனா இப்ப இவ்வளவுதான் முடியும். வணக்கம், யார் பேசுறீங்க? தேன்மொழி. தேன்மொழி, உங்களுக்கான வார்த்தை வானொலி. ஓகே,
3: வாத்திய விருந்தா, வானொலி.
0: இதான் வானொலி தான் உங்களுக்கு வார்த்தையே, வானொலி தான். இல்லையே, என்னமோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. எங்க அடிச்சிருவீங்க போல இருக்கே கொஞ்சம்.
4: அப்படியே
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: வாழ்த்துக்கள்.
0: ஓகே,
4: அப்புறம்
0: அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம், நந்தகுமார் பேசுறேன்.
0: நந்தகுமார், உங்களுக்கு வார்த்தை, அழகான வார்த்தை கொடுக்கலாம். நண்பர்கள்.
5: நண்பர்கள், நண்பர்கள், உரையாடல், தக்க சமயத்தில் உதவி, நண்பர்கள்.
0: ஃபாஸ்டா சொல்லணும்.
5: பூங்கா,
0: சூப்பர்.
5: தேநீர் கடை, பிக்னிக், சுற்றுலா,
0: ஓகே.
5: அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முன்னிரவு விருந்து.
0: அவ்வளவுதான். ஓகே, அனிதமிக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம லஞ்ச் டைம்ல கேம் ஷோல நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கோம்னா, ஒரு வார்த்தை, அதை தொடர்புடைய வார்த்தைகள் விளையாடிட்டு இருக்கோம். பாட்டுக்கு அப்புறம் யாரெல்லாம் பேசுறாங்கிறது தெரிஞ்சுக்கலாமா?

0: தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 1:28:40 நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இது லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டே இருக்கும். இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.

0: இது ஏரோப்ளேன்.
1: ஓகே.
0: அப்புறம் வேற என்ன, டிராவல் பேக். இன்னும் நிறைய இருக்கு மேடம்,
1: இன்னும் நிறைய இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். மதிய வணக்கங்க. யார் பேசுறீங்க?
2: வெயில், வெப்பம், பதநீர், பதநீர், நுங்கு, இளநீர், மோர், கம்மங்கூழ், பழைய சோறு, பச்சை மிளகா, கோடை மலை.
1: சூப்பர்.
2: தென்னை ஓலை வீடு.
1: ஓகே.
2: ஓலக்குருத்து. கோடை கால விடுமுறை.
1: ஓ சூப்பர்.
2: குழந்தைகள்
1: ஐஸ்கிரீம், மாம்பழம்.
2: நன்றி.
1: ஆமா, ஓகே, நன்றி. வணக்கம். யார் பேசுறீங்க? வெரி குட் மா, இப்படி தான் இருக்கணும். இப்போ யார் பேசுறாங்கன்னு பாப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? நீங்க பேசுறத எனக்கு கேட்கவே இல்லையே. வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ஹலோ.
1: ஹலோ, யாரு?
4: செல்வலட்சுமி, ராஜவீதியில இருந்து பேசுறேன்.
1: ராஜவீதியில இருந்து பேசுறீங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் கொடுக்கறேன். உங்களுக்கான வேர்ட் என்னன்னா திருமணம்.
4: திருமணம், இருமணம், ஒன்று சேர்வது, தாலி.
1: உங்களோட ரேடியோ வால்யூம் முதல்ல ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
4: பண்ணிட்டேன்.
1: ஆ சரி, இப்ப சொல்லுங்க. ஆ,
4: அப்புறம் மஞ்சள் மாலை, கோவில், அப்புறம் உறவினர்கள், சந்தோஷம், அப்புறம் சாப்பாடு, பிரியாணி, மண்டபம், அப்புறம் புது உறவுகள், சொந்தங்கள்.
1: அவ்வளவுதான். சூப்பர். வணக்கம். யார் பேசுறீங்க?
5: மனோன்மணி பேசுறேங்க மேடம்.
1: மனோன்மணி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? உங்களுக்கான வார்த்தை தொலைக்காட்சி, டிவி.
5: தொலைக்காட்சி, தொலைக்காட்சி தொகுப்பாளர், வாசிப்பாளர், தொலைக்காட்சி அந்த நிலையத்தில், நிலையத்தில் வேலை செய்யும் அனைத்து உறுப்பினர், தொலைக்காட்சி பெட்டி, ரசிகர்கள், பார்க்கும் ரசிகர்கள், இடைவேளையில நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ், வேற என்ன, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது, மூவி, தொலைக்காட்சி, சீரியல், செய்தி. போதுங்களா?
1: இன்னும் போதும். சூப்பர். ஓகே, இன்னைக்கு லஞ்ச் டைமில் நம்ம ஒரு வார்த்தை பல அர்த்தங்கள் நம்ம வந்து விளையாடிட்டே இருக்கோம். நம்ம கூட நிறைய பேர் அது தொடர்புடைய வார்த்தைகள் நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் யார் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? வணக்கம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, லைனில் இருக்கீங்க? அப்படியே மவு.
6: வணக்கம், நான் சித்ரா பேசுகிறேன்.
1: சித்ரா, ஓகே. சித்ரா, உங்களுக்கான வார்த்தை அம்மா.
6: அம்மா, அம்மா, அன்பு, அன்பு, பாசம், அரவணைப்பு, தொட்டில், இன்னும் நிறைய சொல்லலாம் மேடம். அம்மானால அன்பு எல்லாமே முடிஞ்சிருக்கு.
1: முடிஞ்சது, அவ்வளவுதான் முடிஞ்சிருது அப்படிங்கிறீங்க. வணக்கம். யார் பேசுறீங்க?
7: அன்னலட்சுமி.
1: அன்னலட்சுமி, அன்னலட்சுமி, உங்களுக்கான வார்த்தை காஃபி.
7: என்ன மேடம்?
1: காஃபி.
7: அப்புறம்

0: என்னது?
1: மாடு.
0: மாடு. ஓகே. ஓ, பசு சொன்னீங்க, சரி.
1: ஆமா.
0: ஓகே. சச்சோ, காஃபி என்ன வரலையே. ஓகே, நன்றி. பாடல் ஒன்று கேட்டுட்டு திரும்ப வந்து விளையாடலாம்.

0: மருத்துவர்கள் சரண்ஸ் ஹாஸ்பிடல் காந்திபுரம் விமன்ஸ் டெக் அருகில் கோவை செல் 7340707734.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418871.
3: ஒரு வார்த்தை தொடர்புடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம காலேஜ் கூட நிறைய பேசிட்டே இருக்கோம். அவங்களும் சூப்பரா அவங்க கூட விளையாடிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாரு அப்படின்னு பாக்கலாமா?

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அருணகிரியா? ஆமாங்க.
0: ஓகே அருணகிரி, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? உங்களுக்கான வார்த்தை சந்தை.
1: சந்தை. காய்கறி, வியாபாரி, பழங்கள், வெங்காயம், தக்காளி.
0: காய்கறினா எல்லாமே வந்துருச்சு.
1: மார்க்கெட்.
0: ஓகே, அதான் மார்க்கெட் தான் சந்தை.
1: முருங்கைக்காய்.
0: திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? சரி, ஓகே, இனிமே நல்லா சொன்னீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ,
2: பாலசுப்ரமணியம்ங்க. அவருக்குனால பேச முடியாது ஸ்டோக், அதனால என்கிட்ட
0: கொடுத்துட்டாரு. ஓகே, நீங்க பேசலாம். எனக்கு நீங்க பேசுனது கேட்கல, சாரி. சரி, உங்களுக்கான வார்த்தை கனவு.
2: ஹலோ,
0: கனவு. கனவு, ட்ரீம்.
2: அவருக்கு வந்து சொந்த வீடு இல்ல, நாங்க வந்து அந்த கனவுல இருக்காரு, சொந்த வீடு வாங்கணும்.
0: இல்ல இல்ல இல்ல, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
2: ஆமாங்க, அவர் கேட்டுட்டு இருக்காரு.
0: நீங்க கேக்கல?
2: நான் கேக்கல.
0: இல்ல, அது என்ன, ஒரு வார்த்தை சொன்னா அது தொடர்புடைய வார்த்தைகள் சொல்லணும்.
2: நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க, இவர் வந்து என்கிட்ட கொடுத்து.
0: ஓ சரி சரி, ஓகே, சரி, பரவாயில்ல. இன்னொரு டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு கால் பண்ணுங்க, சரியா? நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? இன்னைக்கு லஞ்ச் டைம்ல நம்ம ஒரு வார்த்தை தொடர்புடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல நிறைய விளையாண்டோம். நிறைய பேர் அழகா சூப்பரா பதில் சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் திரும்ப இப்ப நம்ம கூட பேச போற லாஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்க? லைன்ல இருக்கீங்க? ஹலோ,
3: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க. உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
3: கீதா பேசுறீங்க?
0: கீதா?
3: ஆமாங்க.
0: கீதா, உங்களுக்கு வந்து திருவிழா?
3: திருவிழா? திருவிழா, கோவில், தேர், மக்கள், பக்தர்கள், அப்புறம் கடைவீதி.
0: கடைவீதி, ஓகே, சொல்லலாம்.
3: ராட்டினம்.
0: சூப்பர்.
3: கடைகள் நிறைய இருக்குங்க.
0: அதான் கடைவீதினே சொல்லிட்டீங்க. கடைவீதினாவே கடைகள் நிறைய இருக்கும். ஓகே, எனவே சூப்பரா சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கேம் ஷோல ஒரு வார்த்தை தொடர்புடைய வார்த்தைகள் விளையாண்டோம். அதில் நிறைய பேர் சூப்பராக விளையாண்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றிகள் சொல்லிட்டு

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர் செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறில் இருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 கால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,315 கோடியே 58 லட்சம் ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912 கோடி ரூபாயும், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக

0: அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளைச் சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குத்தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் KJ பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கிச் சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு

0: செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசில் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு. கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும். ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும். பாலக்காடில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். பிரதம மந்திரி தேசிய சமூக உதவி திட்டம் NSAP இந்திய அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான சமூக நலத்திட்டமாகும். இதனோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு நிதி உதவியும், அது மட்டுமல்லாமல் அடிப்படை சமூக பாதுகாப்பை வழங்குவதும் இந்த திட்டத்தோட மிக முக்கிய நோக்கமாக இருக்கு. இது இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிகளை, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கறத நிறைவேற்றுவதையே நோக்கமாக கொண்டுள்ளது. மத்திய அரசினுடைய நிதி உதவி பெறும் திட்டம் NSAP என்பது மத்திய அரசால் முழுமையாக நிதி அளிக்கப்படும் ஒரு உன்னத திட்டம். மத்திய அரசே இதற்கான நிதியை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்குது. மாநில அரசுகளும் கூடுதலாக நிதி வழங்குவதன் மூலம் பயனாளிகளுக்கு மொத்த தொகை அதிகரிக்கவும் ஊக்குவிக்கப்படுகிறது. அடுத்து சப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற துணை திட்டங்கள். NSAP என்பது 5 முக்கிய துணை திட்டங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட பிரிவினரை இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் இக்னோ ஆப்ஸ் அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 60 வயது மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதா மாதம் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதன் உதவித்தொகை பற்றி பார்த்தோமேயானா, மாதத்திற்கு 200 ரூபாயும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மாதா மாதம் 500 ரூபாய் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் என்பது வறுமை கோட்டுக்கு கீழுள்ள 40 வயது மற்றும் 40 வயதுக்கு மேற்பட்ட விதவைகளுக்கு மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. உதவித்தொகைன்னு பார்த்தீங்கன்னா, 40 வயது முதல் 79 வயதுடைய விதவைகளுக்கு 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் 500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம் IGNDPS என்பது 80% அல்லது அதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 18 வயது மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத ஊதியமாக வழங்கப்படுகிறது. வழங்கப்படும் உதவித்தொகையாக மாதத்திற்கு 300 ரூபாய். அடுத்து நாம பார்க்கலாம் தேசிய குடும்ப நலத்திட்டம். தேசிய சமூக உதவி திட்டத்துல அடுத்து நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் தேசிய குடும்ப நலத்திட்டம் NFBS. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பத்துல 18 வயது முதல் 59 வயதுக்குட்பட்ட முதன்மை வருமானம் ஈட்டுபவர், அதாவது பிரதானமா குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் நபர் இறந்துவிடும் நிலையில அந்த குடும்பத்துக்கு 1 முறை 20,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து அன்னபூர்ணா திட்டம் இக்னோ ஆப்ஸ். அந்த இக்னோ ஆப்ஸுக்கு தகுதியுடைய ஆனா இன்னும் ஓய்வூதியம் பெறாத மூத்த குடிமக்களுக்கு மாதத்திற்கு 10 கிலோ உணவு தானியங்களை இலவசமாக வழங்குகிறது. இதற்கான தகுதியும் இலக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, NSAP திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் அல்லது அவரது குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான தகுதியாக கருதப்படுகிறது. மாநில அரசுகளால் தயாரிக்கப்பட்ட வறுமை கோட்டு பட்டியலின் அடிப்படையிலேயே பயனாளிகள் அடையாளம் காணப்படுகின்றனர். இதனை செயல்படுத்துதல் மற்றும் விநியோகம் பற்றி பார்க்கலாம். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகமான மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஆனது NSAP எனும் தே

தேசிய சமூக உதவி திட்டத்திற்கான முக்கிய அமைப்பாக செயல்படுகிறது. பயனாளிகளோட வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றம் டிபிடி மூலம் பணம் செலுத்தப்படுகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் பல்வேறு தகவல்களுடன் இடம்பெற கேட்டோம் பிரதம மந்திரி தேசிய சமூக உதவி திட்டம் NSAP. நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சென்ற மாதம் ஒளிபரப்பான நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியில் இன்னும் இயற்கை விவசாயம் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நேர்லே வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை வந்து ஒரு ஆங்கிலின் சிலபஸில் படிக்குது, அதை சொல்லி நம்ம ஒரு சிபிஎஸ்சி படிக்குது, ஐசிஎஸ்சி படிக்குது, அப்படி பெருமைப்படுகிறோம். ஆனால் அந்த குழந்தையினுடைய உணவு, ஒரு செவ்வாழைப்பழம் எப்படி உருவாகுது, ஒரு முட்டைக்கோஸ் எப்படி உருவாகுது, ஒரு காலிஃப்ளவர் எப்படி வருது? நான் இந்த உழவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட அண்ணா ஒருத்தர் இருந்தார். அவருடைய நமக்கு அந்த தோட்டத்தை வாங்கி தந்தவர், அவரோட இடத்துக்கு போயிருக்கேன். அவர் கூப்பிட்டு இந்த ஒரு தக்காளி அழகழகாக அப்படியே கொடி கட்டி அழகாக காய்ச்சி தொங்குது. அவர் சொல்கிறாரு, என்னென்னா மேலே பச்சை கலராக இருக்குது, அது மருந்து தான் அப்படின்னாரு. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, அதாவது சின்னது 75 ml 750 ரூபா, எந்த பூச்சி கிட்ட வராது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் விவசாய பணியில் அதே நான் இப்படி நல்லா வச்சுருக்கேன் பாருன்னு அவர் சொல்கிறார். என் மனசில் இவ்வளோ ரசாயனம் நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு வழி இருந்தது. அப்போ வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா, ஏன் உழவர்கள் வந்து ரசாயனத்துக்கு ஏன் போகிறாங்க, மருந்துக்கு ஏன் போகிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விலையும், எல்லோரும் எல்லா தொழிலுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் அந்த ஒரு அங்கீகாரம் இருந்திருந்தா, இது இப்போ தக்காளியாக 50 ரூபாய்க்கு கீழே இல்லாமல் இருந்தால் கூட அவங்கனால ரசாயனம் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ நீ என்ன கேட்டிங்கன்னா, வருஷம் பூரா களை எடுத்துகிட்டு இருப்பாங்க, 8 களை எடுப்போம், 6 களை எடுத்தால் போதும். ஆனால் 6 களை எடுத்துகிட்டு நிறுத்தினோம்னா மஞ்சள், நான் வந்து 300 நாள் மஞ்சள் மண்ணுக்குள்ளே இருக்கணும்னு விருப்பப்படுவேன்.
0: அந்த ஆக்சுவலாக எவ்வளோ நாள் இருக்கணும்?
1: 250 நாள் எடுத்துருவாங்க. இப்போ வந்து இப்போ 6வது மாதம் ஃபஸ்ட்டில் போடுவாங்க, போட்டாங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் ஜனவரி கடைசியில் 15 நாள் தைப்பொங்கல் டைமில் அறுவடைக்கு வந்துருக்கு. ஆனால் நம்ம வந்து போட்ட நாள்லேருந்து 300 நாள் கணக்கு பண்ணுவோம். 300 நாள் கணக்கு பண்ணியில் அந்த சருகு இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் சோகு இருக்கும்ல, அந்த அப்படியே அதெல்லாம் அப்படியே சருகு பொறி மாதிரி ஆகி மண்ணில் விழுந்துரும். அப்போ தான் அந்த மஞ்சள் நல்லா
0: விளைச்சல்
1: இருக்கும்னு நான் நம்புவேன். அப்போ வந்து என்ன ஆகுனீங்கன்னா, அந்த சருகெல்லாம் போக போக களை அதிகமாக வந்துடும். அப்போ வெட்டுற டைமில் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆட்கள் சிரமப்படுவாங்க, அதனால் நம்ம 8 களை எடுப்போம். அப்போது உணவு ஆரோக்கியமாகவும், அதை சாப்பிட்றவங்க வந்து எதுக்காக சாப்பிட்றமோ அது அவங்களுக்கு கிடைக்கணும்ல. மஞ்சள்லாம் கிருமி நாசினி நினைக்கிறோம், நீங்கள் அதை அதை பயன்படுத்தினா அந்த வேலை செய்யணும்ல.
0: ஆமாம், கண்டிப்பாக
1: அது வேலை செய்யணும்னா அந்த விளைச்சல் இருக்கணும்ல.
0: கரெக்ட்.
1: அதுக்காக நம்ம
0: அது குறைந்த நாளில் எடுத்துட்டால் மஞ்சளினுடைய மருத்துவ குணம் இல்லாமல் போயிடும், இல்லை சத்து இல்லாமல் இருக்கும்.
1: நான் அப்படி அப்படி நம்புவோங்க, குறைஞ்ச நாளில் எடுக்கக்கூடாதுன்னு.
0: கரெக்ட். இந்த குறை பிரசவம் மாதிரி தான்.
1: கரெக்ட், குறை பிரசவம் மாதிரி தான். அந்த குழந்தை வளர்ந்துருங்க,
0: அதுக்கான சத்து இருக்காது. அப்போ ஆக்சுவலாக 300 நாள் இருக்கணும்.
1: 300 நாள் நம்ம மண்ணில் விடுறோம், மற்றவங்க எப்படி பண்ணுறோம்?

0: நம்ம 300 நாள் விடுறோம். அதுக்கப்புறம் எடுத்து வேக வச்சு நேச்சுரலாக வெயில் காய வச்சு அங்கேயே பாலிஷ்
1: எடுத்த உடனே அதை வேக வச்சிருவீங்க.
0: வேக
1: வேக
0: வச்சு
1: வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வச்சு நல்லா அதுக்கப்புறம் மிஷின்ல அரைச்சு
0: வேக வைக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு வாரத்துல எடுத்துல இருந்து ஒரு வாரத்துல விதைக்க தேவையான அடுத்த விளைச்சலுக்கு
1: எடுத்துக்குவீங்க.
0: விதை எடுத்துருவோம், எடுத்துருவோம் விதைக்கு தேவையானதை எடுத்துட்டு வேக வச்சு காய வச்சிருவோம்.
1: எவ்வளவு நாள் வேக வச்சது? ஒரு நாள்ல வேக வச்சிருவீங்க. காய வைக்கிறது எவ்வளவு நாள் காய வைப்பீங்க?
0: அதிகபட்சம் ஒரு 25 நாள் அந்த மாதிரி.
1: 25 நாள் காயங்களா?
0: 25 நாள். ஆமா, ஓபன் பேஸ்ல நம்ம ஒரு காட்டையே களமாக்கிடுவோம்.
1: ஓ,
0: அப்படியே காடையே வந்து நல்லா மட்டமா உழுதுட்டு அதை நல்லா டிராக்டர்ல அமுத்திட்டு அதுக்கு மேல அந்த கிளாத்தை விரிச்சிருவோம். அதுல மஞ்சள் கொட்டி காய வச்சிருவோம் ஒரு 25 நாள். அதாவது நல்ல வெயில் அடிச்சா 22 நாள் இருந்து 28 நாள் வரைக்கும் கூட ஆகும். வெயில் வானம் மூடி மூடி வந்தா லேட் ஆகும்.
1: 30 நாள் 40 நாள் ஆயிருங்களா?
0: இல்லைங்க, 30 நாள்க்குள்ள எடுத்துருவோம்.
1: ஓ,
0: எடுத்துருவோம். எடுத்து பாலிஷ் பண்ணி எந்த பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே வைக்க மாட்டோம். ஒரு தாழ்வான ஓலைச்சாலையில தான் மஞ்சள் வச்சிருக்கோம். நீங்கள் அந்த தட்பவெப்பம் ஒரே மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணால்

0: 30 நாள் 40 நாள் ஆயிருங்களா?
1: இல்லைங்க, 30 நாளுக்குள்ளே எடுத்துருவோம்.
0: ஓ,
1: எடுத்துருவோம். எடுத்து பாலிஷ் பண்ணி எந்த பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே வைக்க மாட்டோம். ஒரு தாழ்வான ஓலைச்சாலையில் தான் மஞ்சள் வச்சுருக்கோம். நீங்கள் அந்த தட்பவெட்பம் ஒரே மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணால் மஞ்சளுக்கு எந்த பூச்சி வர்றதில்லை. நான் வந்து ட்ரையலுக்குன்னே வந்து 4 வருஷம் முன்னாடி மஞ்சளை கூட இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் பூச்சி வரல, எனக்கே அது வியப்பு தான்.
0: அப்போ
1: என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரூமில் ரொம்ப சூடாகுது அல்லது ரொம்ப குளிராகுது அந்த மாதிரி இல்லாமல் ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணையில் பூச்சி கூட
0: அதை அந்த பிளேஸ் நீங்கள் எப்படி ரெடி?
1: அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம் இடையில நான் இவ்வளவு திக்னஸ்க்கு ஓலை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் திக்னஸ்க்கு அந்த ரூம் ரூப்புக்கும் சிமெண்ட் ஷீட் ரூம் தான், அந்த சிமெண்ட் ஷீட்டுக்கு கீழே 6 இன்ச் திக்னஸ்க்கு ஓலை அடிக்கிருக்கேன். அது வெளியில பார்த்தா உங்களுக்கு ஓலை
0: தெரியாது
1: தெரியாது, அது ஒரு பால் சீலிங் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கு மேல ஓலை இருக்கு. அந்த ரூம் நீங்க மழை காலத்துல வந்து பார்த்தா
0: ஹீட்டை வந்து ஓலை இது பண்ணலாம். அதே மாதிரி மழை வந்தாலும் அந்த ஓலை ஹீட்டாகவே வச்சுருக்கோம்,
1: ஹீட்டாகவே வச்சுருக்கோம்.
0: ஸோ அந்த டெக்னிக் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு?
1: நீங்கள் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இதை எப்படியாவது காப்பாற்றணும், நம்ம இது எப்படியாவது தெளி பண்ணணுமே, நஞ்சு இல்லாமல் பண்ணணுமேங்கிற. ஏன்னா இப்போ மஞ்சள் ஒரு பொருளை உணவை விளைவிக்கிறதுக்கு போடுற ரசாயனத்தை விட அதை பாதுகாக்கிறதுக்கு வைக்கிற ரசாயனம் ரொம்ப அதிகம். அப்போ அந்த ரசாயனம் இல்லாமே கொண்டு வரணுமே அப்படின்னு இப்போ நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்.
1: அப்போ நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதுக்குண்டானது உங்களுக்கு கிடைச்சிரும். எதை சிந்திக்கிறீங்களோ அதுக்குண்டானது நமக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு ஐபீம் வச்சு அது மேலே ஒரு பலகை அடிக்கிட்டு அந்த பலகைக்கு பின்பக்கமாக 6 இன்ச் திக்னஸ்க்கு ஒரே மாதிரி ஓலை வச்சுருக்கோம். அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து அதில் எந்த பூச்சியும் வராது.
0: ஒன்ஸ் அந்த ஓலை வச்சா அது அப்படியே
1: அப்படியா
0: அதில் பூச்சி அரிச்சு காஞ்சு வெளியில் வர்றதுக்கான
1: வாய்ப்பே இல்லை. மேலே சீட் இருக்கு, கீழே பலகை இருக்கு.
0: ஓ, அந்த மாதிரி ரெண்டுக்கு இடையில நல்லா கிரிப்பாக செட் பண்ணிக்கோங்க,
1: அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூம்குள்ளே போனால் இதில் ஏசி மாட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்.
0: ஓ,
1: அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற இந்த ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் அதில் இருக்கும். அதனால் அதில் அந்த உணவுப் பொருள் எதுவும் கெட்டு போகிறதில்ல.
0: ஓ, சூப்பர்.

0: ஃபார்ம் டு சிட்டி,
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேர்களே,
3: இப்ப மஞ்சள் இது மாதிரி எடுத்து அந்த 300 நாள் கழிச்சு அரைச்சு பண்றீங்க, இதே மாதிரி கடலை இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க?
4: இப்ப வந்து நான் அந்த இடத்துலயே ஒரு எப்படி மாட்டை நம்பி விவசாயம் பண்றோம், அப்போ அங்கே மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்போ மஞ்சள் அரைக்கிறதுக்கு ஒரு 10 HP லைன் வாங்கி மஞ்சள் அரைக்கிறதுக்கான ஒரு இயந்திரம் போட்டேன். அதுக்கப்புறம் துவரை வந்தது, அதை உடைக்கிறதுக்காக ஒரு அரை இயந்திரம் போட்டேன். அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மிளகா பொடி பண்ணிக்கலாம், ரவையாக உடைக்கலாம், இல்லை துவரையை ரெண்டாக உடைக்கலாம், அதுக்காக ஒரு இயந்திரம் போட்டேன். அப்புறம் கிரேடிங் சலிச்சு கல் மண்ணெல்லாம் பிரிக்கிறதுக்கு இப்போ இன்னைக்கு பொம்பளையால் விட்டு பண்ண முடியாது, அதுக்காக அதுக்கு ஒரு சின்ன இயந்திரம் போட்டேன். இப்படியே ஒவ்வொரு இயந்திரமும் அங்கே போட்டோம். அப்போ வந்து செக்கு எண்ணெய்க்காக ஒரு மரச்செக்கு ஒன்று போட்டோம். மாற்றதும் மரமே, இது குலவி உடல் ரெண்டுமே வந்து மரத்திலே போட்டோம். இப்போ நம்ம கிட்ட இப்போ தேங்காய் வருதுன்னா அங்கே எண்ணெய் ஆடிடுவோம், புண்ணாக்கு மாட்டுக்கு போட்டுடுவோம், எண்ணெய்க்கு கொண்டு வந்து திருப்பூர் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எள்ளு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எள்ள போட்டாக்க நம்ம ஒரு 2 ஏக்கர் அளவில் எள்ளு போட்டு நான் ரொம்ப பெருசாக பண்ணுறதுல
3: அளவாக பண்ணி. ஆமாம், எவ்வளோ ஏக்கர் எண்ணெய் இருக்குது உங்களுக்கு?
4: எனக்கு வந்து தாளவாடியில் ஒரு 15 ஏக்கர் பண்ணுறேன்.
3: ஓ சரி, அதில் இது பிரித்து பிரித்து
4: போட்டுப்பேன், அந்தந்த சீசனுக்கு போட்டுப்பேன்.
3: போட்டுருவீங்க. அப்போ எள்ளுன்னா எவ்வளோ நாளில் வந்துடும்?
4: எள்ளு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு 3-4 மாதம் ஆயிருங்க.
3: சரி, வந்தோடனே அதை அப்படியே போட்டு காய வச்சிருவீங்க, காய வச்சு அப்படியே எண்ணெய் பண்ணிடுறீங்களா?
4: காய வச்சு எடுத்து அதையும் சுத்தப்படுத்தி மெஷினில் சுத்தப்படுத்தி அது நம்ம கிட்ட ஒரு பேக் ஒன்று இருக்குங்க, அதில் போட்டு நம்ம சின்ன சின்ன 20 கிலோ மூட்டையாக பண்ணி எடுத்து வச்சிருவோம். நமக்கு எப்போ எண்ணெய் ஆட்டணும்னு தோணுதோ அந்த பேக்கில் பேக் பண்ணி வைக்கல, நம்ம பூச்சியெல்லாம் எதுவும் வராது. நம்ம மெத்தேடில் வைக்கல, அங்கே எதுவும் பூச்சி வராது. நமக்கு எப்போ எண்ணெய் வேணும்னு தோணுதோ அப்போ வந்து 16 கிலோ எள்ளுக்கு ஒரு 1.5 கிலோ 1.5 கிலோ கருப்பட்டியும் ஒரு 1 லிட்டர் அளவு 1.5 லிட்டர் அளவு இளநீர் தண்ணியும் அதில் விட்டு எண்ணெயை மாற்றிடுவோம். இப்போ கொட்டைமுத்து இருக்குன்னா கொட்டைமுத்து வந்து வருஷம் பூரா அந்த மஞ்சளோடையே போட்டு மஞ்சள் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அறுவடை, மஞ்சள் அறுவடை முடிஞ்சு மஞ்சள் களத்தில் காயும் பார்த்தீங்களா, அப்போ எங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும்.
3: சரி,
4: அந்த டைமில் வந்து அதை எண்ணெயை மாற்றிடுவோம்.
3: கொட்டைமுத்து அதுவும் அதே தான், அது ஒன்றும் காய வைக்க வேண்டியதில்லை.
4: இல்லை, அதுவும் கொட்டைமுத்து காய வச்சு தான் பண்ணணும். காயாக தானே வரும், கொத்து கொத்தா காயாக வரும். அந்த காயை காய வச்சு உடச்சி அதை தோல் எடுக்கணும். தோல் எடுத்து
3: ஓடு மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு,
4: அது இல்லை இல்லைங்க, மேலே காய் முள்ளு முள்ளார் ஒரு காய், அந்த காயிலேருந்து பிரிச்சிருவோம், அந்த ஓடோடையே வறுத்து இடிச்சிருவோம்.
3: அப்படியே வறுத்து
4: வறுத்திடுச்சிருவோம். அதுக்கப்புறம் கொதிச்சு எண்ணெய் வரும், அப்போ அந்த கொட்டைமுத்தெண்ணையும் நம்ம எடுத்துருவோம். இப்போ தேங்காயும் வந்து மரச்செக்கில் தேங்காய் ஆட்டிடுவோம். சூரியகாந்தி கூட ட்ரை பண்ணோம்,
3: அது பண்ணீங்களா?
4: நல்லா வந்துச்சு, சூப்பராக வந்துச்சுங்க. ஆனால் என்னென்னா அங்கே வந்து கிளிகள் அதிகம், பறவைகள் அதிகம்,
3: நிறைய சாப்பிட்ருமில்ல உங்களுக்கு?
4: எல்லாரும் விளைவிக்கணும். இப்போ ராகி பண்ணுறோன்னா ராகியும் அந்த மாதிரி கிரேடிங் பண்ணி நம்ம வந்து அதை
3: பவுடரா பண்ணி,
4: பவுடர் கேட்டா பவுடர், மாவு கேட்டா மாவு கொடுத்துருவோம். ரெட் கார்ன் பண்ண மக்காச்சோளம் இருக்குல்ல, மக்காச்சோளத்துல ரெட் இருக்கான் வந்து இந்த மஞ்சள் கலர் சோளத்தை விட அந்த சிகப்பு சோளம் வந்து அடர்த்தி ஜாஸ்தி, கடுக்கவே முடியாது, நல்ல சுவை மிக்கதா இருக்கும்.
3: அது என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம?
4: அது வந்து நீங்க உப்புமா நல்லா இருக்கும், ரெண்டா உடைச்சு நீங்க பிரியாணி சூப்பரா இருக்கும்.
3: ஓ, ரைஸ்ல பிரியாணி சார் மாதிரி, அதுல
4: பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
3: தோசை ரொட்டி அந்த மாதிரி இட்லி எல்லாமே செஞ்சுக்கலாம்.
4: இட்லி நான் செஞ்சதில்லை, தோசை ரொட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும், சாஃப்டா இருக்கும், டேஸ்ட்.

0: ஸோ சாஃப்டாக இருக்கும். அதனால் அது
1: அது இப்போ மார்க்கெட்டில் வருதுங்களா ரெட் கார்னு?
0: இப்போ ரெட் கார்ன் வந்து ஒரு 4 சோளம் எனக்கு கிடச்சிது, அதை வாங்கி நான் அப்படியே பெருக்கி பெருக்கி எடுத்துட்டேன். இப்போ அங்கங்கே ரெட் கார்ன் நிறைய விவசாயிகள் கையில் இருக்குது.
1: இப்போ நம்ம அந்த எண்ணெய் எடுக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் அப்புறம் கடலெண்ணெய் இதெல்லாமே சொன்னீங்க, வேறு என்னென்ன பண்ணுறீங்க எண்ணெய் எடுத்துகிட்டு?
0: கோதுமை போட்டேங்க, கோதுமை வந்து ட்ரையலுக்காக போட்டேன். ரவை பண்ணங்க, அதாவது சம்பா, சம்பா ரகம்,
1: கோதுமையில சம்பா ரகம்,
0: சம்பா ரகம் போட்டோம். சம்பா போட்டு ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க. அதுல வந்து உப்புமா ரவை, அதுல மாவு வந்து ரொட்டி மாவெல்லாம் பண்ணனா கொஞ்சம் டைட்டா இருக்கும், ஹார்டா இருக்கும்
1: சப்பாத்திக்கெல்லாம்,
0: சப்பாத்திக்கெல்லாம். அதனால ரவை பண்ணணும், அரிசி கோதுமை ரைஸ் வச்சுக்கிற மாதிரி நல்லா வந்துருந்தது. அடுத்து உளுந்து போடுவோம். இது என்ன பண்ணாலும் நம்ம அங்கேயே மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்திரும்.
1: சரிங்க,
0: இப்போ நான் வந்து விவசாயத்துக்கும் பல் பிடிக்க எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு டூத் பவுடர் ஒன்று பண்ணுவேனுங்க, அது வந்து அங்கே இருக்கிற
1: அதாவது மூலிகை
0: மூலிகை மூலிகை பொடி, உப்பு ஒன்றை தவிர மற்ற எல்லாமே மூலிகை தான். ஆலமரப்பட்டை, கருவேல மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, நாயுரி வேர், இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம அது வந்து கிராம்பு இதை வச்சு நம்ம ஒரு பல் பொடி ஒன்று பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பல் ஆடுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து விவசாயத்துக்கு சம்மந்தம் இல்லை,
1: இது உங்களுடைய பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிருக்கீங்க.
0: என்னோட இல்லைங்க, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் கூட என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் இது பண்ண வேண்டி வந்தது. அவங்களுக்கு பண்ணி அந்த பல் வந்து டாக்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, எடுக்கணும்னு சொல்ல பல் நின்றுச்சு.
1: ஓ,
0: அந்த பல் வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த பல் அவங்களுக்கு,
1: 10 வருஷம்
0: 10 வருஷம் 2016 பண்ணணும், இப்போ 26, 10 வருஷமா அவங்களுக்கு அந்த பல் நல்லா இருக்கு. எடுக்கிறதுக்கு போற நாள்ல நம்ம இதை முடிவு பண்றோம், இப்ப வரைக்கும் அவங்களுக்கு அந்த பல்லு நல்லா இருக்கு. இதனால இப்ப இது அவங்க ஒருத்தருக்காக பண்ண முடியாது இல்லையா, அப்ப வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டா நிறைய பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1/2 கிலோ வந்து அவங்க பண்ணிடுறோம், அந்த 1/2 கிலோவில் அவங்களுக்கு ஒரு 200 கிராம் தந்திரும், மீது 300 கிராம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு அப்படியெல்லாம் கொடுத்து அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆக சால்வ் ஆக அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா
1: கொஞ்சமா டெவலப் ஆயிடுச்சு,
0: டெவலப் ஆயிடுச்சு
1: மூலிகை பல்படி.
0: ஆமாங்க,
1: இந்த மூலிகை பல்படி உங்க சிஸ்டருக்காக பண்ணனீங்க, இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடுறீங்க, எந்தெந்த அளவுகளில் பண்ணுறீங்க?
0: நான் இப்போ சொன்ன ஆலமரப்பட்டை, கருவேல மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, நாயுரி வேறு, கிராம்பு, இந்த மாதிரி போடுறோம். உப்பு போடுறோம், இந்து உப்பு பயன்படுத்துவோம்.
1: ஓ சரி,
0: இது வந்து நம்ம அளவுகள்னால் எது குறைவான அளவு இருக்கோ அதை கணக்கு பண்ணி அப்படியே நம்ம
1: இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் அந்த ஆலமரப்பட்டை கிடைக்குது இவ்வளோதான் கிடைக்குதுன்னா அதுக்கு தகுந்த
0: மாதிரி எல்லா அளவுலையும்
1: மாற்றிக்குவீங்க?
0: மாற்றிக்குவோம், எல்லா அளவையும் அதில் சேர்த்துப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு பவுடர் வந்து 5 கிலோ இருக்கும், ஒரு ஒன்று வந்து 2 கிலோ தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த 5 கிலோ அப்படியே இதுக்குள்ள போட முடியாது,
1: எல்லாமே பவுடர் பண்ணிடுவீங்க காய வச்சு. இதுவும் உங்க தோட்டத்துல இருந்து எடுத்து
0: இல்லைங்களா? இது வந்து இதுல நிறைய விஷயம் இருக்கு. எப்படின்னா ஒரு மரம் வந்து உயிரோடு இருக்கிற ஒரு மரத்துல நிக்கிற மரத்துல பட்டை வரைச்சா மரம் வறண்டு போயிடும்
1: கண்டிப்பா.
0: அப்ப வந்து மரம் வெட்டு, அதே மாதிரி வெட்டி தண்ணியில நனைஞ்ச மரத்துலயும் அந்த எசன்ஸ் போயிருது.
1: சரி,
0: அப்ப எப்ப மரம் வெட்டுறவங்களோட கேட்டு புது பட்டையை எடுக்கணும்.
1: அப்படி எப்படி நம்ம கண்டுபிடிச்சு?
0: அது வந்து அப்படி ஆட்களை வச்சுக்கணும், நமக்கு வலி
1: அதிகமாக முடியாது.
0: அப்ப வந்து கரெக்டா ஒரு 15 நாளுக்குள்ள நாங்க அதை எடுத்துருவோம். ஒரு பட்டையை எடுத்துட்டு போய் 1 மாசம் முன்னாடி வச்சுட்டு இன்னொரு பட்டையை வந்து இன்னைக்கு எடுக்கிறோம்னு
1: வச்சுக்கோங்களேன்.
0: அப்ப வந்து நம்ம பல்படி இப்ப அரைக்கிறோம், அது இப்ப ஒரு 6 மாசத்துல
1: தீர்வு. நீங்க நாளைக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எப்ப ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க?
0: கரெக்டா இப்ப இந்த அரைச்சிருக்கிற பவுடர் 7 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு 7 மாசம் ஆயிருச்சுன்னா எடுத்துடலாம்னு ஆரம்பிப்போம். இதுக்கு 8 மாசம் வரக்குள்ள ஒரு 15 நாளுக்குள்ள நம்ம எல்லா பொருளையும் சேகரிச்சிருவோம், அதுக்காகவே டைம் ஒதுக்குவோம். காலையில எந்திரிச்சோன்னே இன்னைக்கு ஒரு இடத்துல அவங்களை மரம் வெட்டுறவங்களை கேட்டுருவோம், இன்னைக்கு என்ன மரம் வெட்டுறீங்க, எந்த ஏரியான்னு கேட்டுருவோம். அங்க போய் அவங்க வெட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பட்டையை எடுத்துட்டு வந்துருவோம். பட்டையை எடுத்துட்டு வந்து அப்படியே அரைச்சிட முடியாது, அந்த பட்டையை கம்ப்ளீட் கிளீன் பண்ணி அதுல தான் பூச்சி அடிச்சிருக்கோம், ஆணி அடிச்சிருப்பாங்க பெரிய பெரிய மரங்கள்ல, அந்த மாதிரிலாம் கிளீன் பண்ணி அந்த அப்படியே ரெண்டு பக்கம் வெள்ளை வெளியேன்னு ஆகிறோம். அந்த கலர் ஆகிற வரை மேலே இருக்கிற பட்டையெல்லாம் நல்லா அருவாலை
1: செதி பண்ணிடுவீங்களா?
0: கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீள நீளமாக காய வச்சிருவோம். காய வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு மரத்துலேருந்து ஒரு பட்டை அவங்க எங்கே வெட்டுறாங்களோ அங்கே போய் எடுத்துட்டு வருவோம். இப்படியே டெய்லி ஒரு வேலையை செஞ்சு அப்புறம்
1: எத்தனை நாள் பட்டை எடுப்பீங்க? அப்படி
0: ஒரு 3-4 நாள் பட்டைக்கு போவோம்.
1: சரி,
0: போயிட்டு வருவோம். ஒவ்வொரு நாள் ஒரு மரப்பட்டை எடுத்துட்டு வருவோம்.

0: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே,
1: திருப்பி அதாவது நம்ம அங்க போயிட்டு எடுத்துட்டு 9 மணிக்கு வராங்க, போய் எடுத்துட்டு வரையில எப்படி பட்டன் பண்ணி 1 மணி ஆயிடும். திருப்பி அதை கொண்டு வந்து சாப்பிட்டு அதை உரிப்பாங்க, அதை செதுக்குவாங்க, செதுக்கி சுத்தம் பண்ணி
2: ஒரு நாள் அந்த
1: ஒர்க்கு தான். அப்படியே போய் டெய்லி ஒவ்வொரு மூலிகை கொண்டு வந்துருவோம், ஒவ்வொரு மூலிகை பட்டே வந்துடும். திருப்பி வந்துங்க இதெல்லாம் அப்புறம் வேர் இருக்கு, நான் உருவி வேர் எடுக்கணும்.
2: ஆமா,
1: அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போய் அதை எடுத்துட்டு வந்து அதை கிளீன் பண்ணி அதையும் காய வச்சுட்டு, இப்ப முதல் நாள் பட்டைக்கு 4-5 நாள் ஆயிரும். அப்ப அதை வெட்ட ஆரம்பிப்போம், துண்டு துண்டா வெட்டிடுவோம். காயறக்கு எப்படியும் ஒரு 5 நாள் அந்த மாதிரி வேணும்.
2: ரெண்டாவது நாள் அதெல்லாம் தள்ளி தள்ளி போக ஒவ்வொரு நாளுக்கு காஞ்சது இல்லைங்களா?
1: அப்ப அதெல்லாம் எடுத்து ஒரே நாள்ல நமக்கு வேலை இடையில இடையில வேற வேலையும் பார்த்துட்டு 15 நாளுக்குள்ள அதை எடுத்து துண்டு துண்டா வெட்டிடுவோம். இன்னைக்கு அரைச்சிடலாம், எல்லாம் கைக்கு வந்துருச்சு. உப்பு உப்பு வந்து நல்லா 1 கிலோ 1.5 கிலோ கட்டியே வாங்கும். இந்த உப்பு வாங்கி எல்லாம் கைக்கு வந்துச்சு, எல்லாம் காஞ்சி ரெடி ஆயிடுச்சுன்னே அப்போதான் துண்டு துண்டாக வெட்டுவோம். மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு 4-5 அரை பறைச்சா தான் அந்த நைஸ் வரும். ரொம்ப எடுத்தோடனே ஃபுல் சூடில் அரைச்சிட முடியாது. ஜல்லடையை நைஸ் நைஸாக முதல்ல வந்து அந்த அப்படியே இந்த சைஸில் இருக்கிற பட்டையெல்லாம் அதை உடைக்கணும். அதுக்காக மஞ்சளுக்கு போகக்கூடிய ஒரு ஜல்லடை வச்சுருக்கோம்,

0: அதில் அடித்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஜல்லடையை நைஸ் ஜல்லடைக்கு மாற்றிட்டே வருவோம். மாற்றிட்டு வந்து எல்லா பவுடரும் ஆனதுக்கப்புறம் இப்போ அதை ரேஷியோ போட்டு பார்ப்போம், வெயிட் போட்டு பார்ப்போம். எது கம்மியாக இருக்கோ அந்த கம்மியாக இருக்கிற அளவுக்காக எல்லா பவுடரும் எடுத்துக்கிட்டு
1: எக்ஸ்ட்ரா இருக்கிறது மீதி வச்சு.
0: ஆமாம், மீதி வச்சுருவோம். அது சிலர் தனியாக கேட்பாங்க. நம்ம வந்து இப்போ வேப்பம்பட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் யாராவது சளி காய்ச்சல்னா ஆவி பிடிக்கிறதுக்கு அந்த அப்படியே
1: அந்த மாதிரி யூஸ்
0: அந்த மாதிரி போட்டுருவோம்.
1: மற்றது கடுக்காய் பொடியே இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லாமே தீந்துடாது, அதே மாதிரி கரெக்ட் பண்ணி எடுக்கவும் முடியாது. அப்போ இது என்ன பண்ணுவோம்னா, மாட்டோட உணவுல கலந்துருவோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக மாட்டுக்கு கலந்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு அதுக்காக அப்படி கொடுக்க மாட்டாங்களான்னு பார்க்கும். அந்த தண்ணி வந்து அவ்வளோ துவர்ப்பான சுவையாக இருக்கும். அதை கம்பல்சரி இதில் கலக்கிடுவோம். அதனால் இது அந்த இதை புரிஞ்சிட்டு தான் அந்த கடுக்காப்பொடி அதில் கலக்கிறதே. மாட்டுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட தண்ணி நல்லா குடிக்கும். இப்போ இந்த பவுடர் நம்ம அரைச்சதுலேருந்து 15 நாளுக்குள்ளே மூலிகைகளை சேகரித்து அரைச்சி பவுடர் ஆக்குனதுலேருந்து 8 மாதம் வரைக்கும் இருக்கும். இதில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னா,
1: ஃபஸ்ட்டு பல் சரியாகணுங்கிறக்காக
0: பண்ணோம்.
1: பல் சரியாயிடுச்சா?
0: பல் கம்பல்சரி பல்லு
1: இது கூட சேர்ந்து மற்றதெல்லாம் என்ன சரியாச்சு
0: என்ன? கரெக்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 50 வருஷம் பல்லு வளர்ச்சியாக பூர்த்தியாக இருக்க 50 வருஷம் ஆகுமா? இது பெரியவங்க சொன்னது. அந்த கடைசி பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 50 வருஷம் ஆகியதான் என்னோட அனுபவம். இது 50 வருஷம் ஆகியதான் அதனோட வளர்ச்சி வந்தது, வெளியில் வந்தது. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு வழி தாங்க முடியல, அந்த பல்லை எடுத்துடுறோம். இப்போ அந்த மாதிரி வழி வரையில் இந்த பவுடர் நீங்கள் வந்து இது இதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் தேவையில்லை. காலையில் நீங்கள் நார்மலாக போய் பேஸ்டில் பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக இதில் பண்ண போதும்.
1: பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பல் பொடி
0: பண்ண போதும். இப்போ அந்த கடைசி பல் வழி சரியாகும். இப்போ எகிரு தேஞ்சிட்டே போதும் ஒருத்தவங்களுக்கு கீழே, அந்த பிரச்சனை சரியாகும். வாயில் ஸ்மெல் இருக்கும், அவங்க ஒருத்தர் பக்கத்துல என்ன பேச முடியாது, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அப்புறம் பல்லு லேசாக ஆடுது, பல்லு கூசுது, இந்த மாதிரி நிறைய
1: சொத்தை
0: பல் சொத்தை
1: சேர்த்துக்கலாம்.
0: ஆமா, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்
1: பாத்தீங்கன்னா, சில பேருக்கு பிரஷ் பண்ணும் போதே ரத்தம் வந்துடும்.
0: 100% சரியாயிரும். அது நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை, இதெல்லாம் இதில் சரியாயிரும். எனக்கு இது தெரிஞ்சுக்க ரொம்ப வியப்பாக இருந்தது.
1: ஓகே, ரொம்ப அருமையாக பேசுனீங்க உங்களுடைய அனுபவங்களை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் உங்களை மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துது. நன்றிம்மா.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உழவர் அனுபவம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் பற்றி இன்னும் நிறைய தகவல்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார், நிகழ்ச்சி தொகுப்பு கே. லட்சுமி பிரியா.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் அகத்தியரோட குணப்பாடல நான் படிச்சிருக்கேன். நான்
0: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசின் 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மகளிர் மலையேற்ற குழு

பிரிவினரின் அப்ரஜிதா பராங்லா பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சாலை கட்டமைப்புக்கான தரமான மூலப்பொருட்களை உருவாக்கி ரூர்கேலா என்ஐடி சாதனை படைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31 வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4 நாளான இன்று இந்தியா தனது 2 இன்னிங்ஸில் 193 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03:30 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராம போனும் 103 நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. 1950 69 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்க கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0422 என்ற கோவையோட முன்னிணைப்போடு 2316312 மற்றும் ஒரு எண் 2317046. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன் லட்சுமி தேவி. யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? உங்களுடைய விருப்பமான பாடலுக்காக வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா?
2: கட்டாயிச்சிட்டாங்களா?
1: இருக்குங்கம்மா, சொல்லுங்க.
2: உங்க
1: பேர்
2: என்னங்க?
1: சித்ராங்களா?
2: ஆமா, இப்ப
1: என்ன பாட்டு வேணுங்க? சரஸ்வதி சபதம் படத்துல இருந்து. இருங்க இருங்க, முதல்ல நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல பேசணும், கேட்க முடியாது சரிங்களா? சரஸ்வதி சபதத்துல இருந்து.
2: தாய் தந்த பிச்சையிலே.
1: சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா?
2: நான் லைட்டர்.
1: ஆஹா, சரிங்க. எல்லாருக்காவும் பாட்டு கேட்கலாமா?
2: கேட்கலாம்.

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராம போனும் 103 கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, கேக்குதுங்களா?
1: முருகன் தான் பேசுனுங்க.
0: சொல்லுங்க முருகன்.
1: பறக்கும்
0: பாவை திரைப்படத்துல இருந்து
1: யாரைத்தான் நம்புவதா அந்த பாட்டு போடுங்க,
0: கேக்கலாங்களா?

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: மூட்டு வலி முதுகு வலி பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
2: மணி 13 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் கிராமபோனும் 103ம். வணக்கம்.
3: வணக்கங்கம்மா. அன்பான அறிவிப்பாளர், அழகான அறிவிப்பாளர், இனிய அறிவிப்பாளருக்கு மதிய வணக்கம்மா.
2: மதிய வணக்கங்க. உங்க பேரு சொல்லுங்க.
3: கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிப்பூர் ரங்கசாமிங்கம்மா.
2: சரிங்க. எத்தனை வருஷமா ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க?
3: கரெக்டா கேட்டு 45 வருஷம் கேட்டேன். 45 வருஷமா
2: கேட்டுருக்கம்மா. அப்படிங்களா? சரிங்க. என்ன பாட்டு கொடுக்கலாம்?
3: கலங்கரை விளக்கம் படத்துலங்க சிஎம் சவுந்தரராஜன் பாடின பாடலுங்க, காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன் பாடல. ஒரு முறை அனைத்து நேரங்களும் உங்க வானொலியில இருந்து ஒளிபரப்புங்கம்மா.
2: கண்டிப்பா, நிச்சயமா. நாங்க பேசுறதெல்லாம் நீங்களே பேசுறீங்க அப்படின்னா நிச்சயமா எல்லாருக்காகவும்.

0: கிராமபோனும் 103 வணக்கம். யாரை எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேம்,
0: சொல்லுங்க.
1: ஏண்டக்காட்டு மணி பேசுறேங்க மேம்.
0: சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: அணக்கார குடும்பத்திலிருந்து ஒன்று எங்கள் ஜாதியை, ஒன்று எங்கள் நீதி.
0: சரி, இந்த படம் பார்த்த நினைவுகள் உங்களுடைய மனசுல அப்படியே இருக்குங்களா?
1: ஆமாங்க மேடம், நான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஓடம் எல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா 5 தடவை 6 தடவை 7 தடவை பார்த்து உடம்பு இருக்கு.
0: சரி, எப்படி டெண்ட் குட்டா இல்லைங்களா, இல்ல எப்படி?
1: சந்தோஷங்க
0: சந்தோஷங்க, எல்லாரும் சேர்ந்து பாட்டு கேக்கலாம்.

0: அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்க மறக்காதீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
2: சொல்லுங்க, யாரு எங்க பேசுறீங்க?
3: என்ன பாடல்
2: கொடுக்கலாம்?

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசின் 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மகளிர் மலையேற்ற குழுவினரின் அப்ரிஜிதா பராங்க்லா பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்.

போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை இராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சாலை கட்டமைப்புக்கான தரமான மூலப்பொருட்களை உருவாக்கி ரூர்கேலா என்ஐடி சாதனை படைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 193 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்ஸர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: அற்புதமான மாலை வணக்கம் நேர்களே, நிறமாலை 4:23:22 FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை, அற்புதமான அழகான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெற காத்துட்டு இருக்க மயக்கும் மாலை நிகழ்ச்சியில இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான 80s and 90s தான் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம்.

0: ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார்.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
3: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
0: மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேரம் மாலை 4:09:31 நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து

0: சேலம் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை சங்கீதராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி.
1: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது, இது வந்து அகத்தியரோட குணப்பாடல் நான் படிச்சிருக்கேன்.
1: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: நேரம் மாலை 4:20. மயக்கும் மாலை நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம். கிழக்கு வாசல் திரைப்படத்தில இருந்து பாடலுக்கு இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் ஆர்.வி. உதயகுமார்.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் மயக்கும் மாலை கேட்டுட்ருக்கோம். இந்த 80ஸும் 90ஸையும் அடிச்சு காலே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு இன்ஜி டீ குடிச்சதுக்கு ஈக்குவலாக இருக்குல்ல இந்த பாட்டெல்லாம். நிறைய பேர் இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம கேட்ட பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஎஸ் சித்ரா பாடியது, பாடல் ஆசிரியர் வாலி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜோதி மலர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். சங்கர் கணேஷுடைய இசையில கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது.

கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய இசையில பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாலை பொழுதுல, அழகான மாலை பொழுதுல அடுத்த பாட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறது வந்து நிச்சயமா எனக்கு இங்க கேக்குதுங்க. நேரம் 4:40 கூடிய இந்த நேரத்துல எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் மயக்கும் மாலை நிகழ்ச்சியில அடுத்த பாடல் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல், எஸ் ஜானகி பாடியது, உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடல் புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவுடைய இசையில கே ஜே ஏசுதாஸ் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.

கேட்ட பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்துல இருந்து. இப்ப நம்ம அடுத்ததா கேட்க போற பாடல் பாத்தீங்கன்னா குரு திரைப்படத்திற்காக. சோ இந்த பாடலுக்கு இசை இப்ப கேட்ட மூன்றாம் பிறை திரைப்படத்துல இருக்கும் இசை பாத்தீங்கன்னா இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. குரு திரைப்படத்திற்கு இந்த பாடலை எழுதியது வைரமுத்து அவர்கள். மூன்றாம் பிறை கேட்டோம் இல்லையா, இந்த பாடலுக்கு பாத்தீங்க அப்படின்னா வரிகள் கொடுத்தது வைரமுத்து அவர்கள் தான். குரு திரைப்படத்திற்காக பாடல் வரிகளை எழுதியவர் பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது மயக்க மாலை. இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் பதிவு புதுப்பிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை ராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று ராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில்

பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்ஸர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றுள்ளது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03.
2: அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 65. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம FM Rainbow 103 கோவில நேயர்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 மாயாச்சு. ஆர்ஜே சாரு கேசினி குட்டி குட்டி கதைகளோட உங்களை சந்திக்க வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்னைக்கு நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதையும் திருக்குறளும் நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத ஒரு பாடலை கேட்டுட்டு நாம கேட்கலாம். ஸ்டேட் FM Rainbow 103 கோவை கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள்.

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாம் வாங்க. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு நாம படிச்சிருப்போம். நம்மளை விட வயசுல மூத்தவங்க நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் கண்டிப்பா நல்ல பயனை கொடுக்கும். அப்படிப்பட்ட பெரியவங்களை நம்ம மதிச்சு போற்றணும். அத பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத இந்த கதையில கேட்கலாம். குரு ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கறதுக்காக சீடர் ஒருத்தன் வந்தானாம். குரு சொன்ன உபதேசத்தை ஒன்னு விடாம கேட்டு அது மாதிரியே நடந்துகிட்டானாம். அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சீடன் சிறந்த ஞானவானா திகழ்ந்தானா. இதே மாதிரி அந்த குரு கிட்ட ரெண்டாவது சீடன் ஒருத்தன் உபதேசத்துக்காக வந்தான். குரு உபதேசம் செய்யும் போதெல்லாம் ஏன், எதுக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டுகிட்டே இருந்தானாம். குருவும் அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாராம். இப்படியே காலம் கடந்துச்சு. நாம இன்னும் ஞான முழுமை பெறாம இருக்கோமே அப்படின்னு அந்த ரெண்டாவது சீடன் தவியா தவிச்சானாம். ஒரு நாள் முதல் சீடன் குருவை பார்க்க வந்தான். அப்படி பார்க்க வந்தப்ப ரெண்டாவது சீடனையும் அவன் பார்த்தான். ரெண்டாவது சீடன் அவனை வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று அவன் கிட்ட பேச தொடங்கினானாம். முதல் சீடனுடைய பேச்சு குருவுடைய உபதேசம் பத்தி மட்டுமே இருந்துச்சான். இத கேட்டு வருத்தப்பட்ட ரெண்டாவது சீடன், நானும் நீங்க உபதேசம் பெற்ற குரு கிட்டதான் உபதேசம் கேக்குறேன், ஆனா எனக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஞானமும் கை கூடி வரலையே, அது எப்படி அப்படின்னு கேட்டானா. அதுக்கு முதல் சீடன் என்ன சொல்லியிருப்பாரு, ரெண்டாவது சீடன் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கிடைக்குமான்னு வர பாடலை தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சித்திர சவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி நாம ஒரு கதைய கேட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஒரு குரு கிட்ட ரெண்டு சீடர்கள் உபதேசம் வாங்கறதுக்காக வந்தாங்க. முதல் சீடன் உபதேசம் வாங்கி அதுபடி நடந்து ஞானவானா ஆனா, ரெண்டாவதா வந்த சீடன் குரு உபதேசம் சொல்லும் போதெல்லாம் எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். குருவும் அதுக்கு பதில் சொன்னாரு, இன்னும் நாம ஞான முழுமை அடையாம இருக்கோம்னு ரெண்டாவது சீடன் தவிச்சுகிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த முதல் சீடன் குருவை பார்க்க வந்தப்ப அங்கிருந்த ரெண்டாவது சீடனையும் பாக்குறாரு. ரெண்டாவது சீடனும் அவன்கிட்ட பேசுறான். குரு சொன்ன உபதேசங்களை பத்தி மட்டுமே முதல் சீடன் பேசினான். அப்போ ரெண்டாவது சீடன் அவனை பார்த்து, நானும் நீங்க உபதேசம் பெற்ற குரு கிட்டதான் உபதேசம் வாங்க வந்த, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ஞானமும் கிடைக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ரெண்டாவது சீடன் இப்படி கேட்டதும், உபதேசம் அப்படிங்கறது ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு நடக்கிறது, அத நான் சரியா பண்ணுன, அதனால எனக்கு ஞானம் கிடைச்சது, இன்னைக்கு ஞானவானா இருக்கேன்னு முதல் சீடன் சொன்னானா. அப்படின்னா நான் குரு கிட்ட கேக்குறது உபதேசம் இல்லையா அப்படின்னு ரெண்டாவது சீடன் மறுபடியும் கேக்குறான். நீ வாங்கினது உபதேசம் தான், ஆனா அதுபடி நீ நடந்துகிட்டியா? எப்பவுமே குரு கிட்ட உபதேசம் வாங்கும் போது எதிர்கேள்வி கேட்க கூடாது. அவர் சொல்ற ஞானத்தை உள்வாங்கி நடக்கிறது தான் சீடனுக்கு அழகு, அதுதான் அறிவுடைமையும் கூட. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல தனிமையில குரு சொன்ன உபதேசத்தை நமக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணணும். இப்படிதான் ஒரு சீடன் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு குருவை மதிக்காம எதிர்கேள்வி கேட்டா ஞான சூனியமா தான் இருக்கணும்னு தப்ப சுட்டி காட்டுனானா அந்த முதல் சீடன். இதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுகிட்ட ரெண்டாவது சீடன், இனிமேல் எதிர்கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க மாட்டேன், நானும் உங்கள மாதிரி ஒரு ஞானவானா என்ன தயார்படுத்திக்க போறேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட போய் தன்னுடைய முயற்சியை தொடங்கினானா அந்த ரெண்டாவது சீடன். குருவை மதிக்காம எதிர்கேள்வி கேட்ட ரெண்டாவது சீடன் ஞான சூன்யமாவே துன்பப்பட்டான் இல்லையா? இந்த மாதிரிதான் ஆற்றல் மிக்க பெரியவங்களை மதிக்காம நடந்துகிட்டா அது நீக்க இயலாத துன்பத்தை தரும்னு, பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தருங்கிற திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறள் பெரியாரை பிழையாமைங்கிற அதிகாரத்துல இருக்கு. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய ரெண்டாவது கதை, ஒரு ஊர்ல ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தாராம். ஆனா அவர் இதுவரைக்கும் கலந்துகிட்ட எந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிச்சதே இல்ல. அவரை எதிர்த்து போட்டியிட்ட குத்துச்சண்டை வீரர் தான் எப்பவுமே ஜெயிப்பாராம். அந்த எதிர் வீரர் ரொம்ப பலசாலியாவும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசாவும் இருப்பாரு. அதனால இந்த முறை நடக்கவிருக்கக்கூடிய குத்துச்சண்டை போட்டியில அந்த குத்துச்சண்டை வீரர் கலந்துக்கலையா. அத கேள்விப்பட்டு அவருடைய ஆசான் அவரை பாக்குறதுக்காக வந்தாரு. வந்து ஏன் இந்த முறை போட்டியில கலந்துக்கல அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவரு, ஐயா, ஒவ்வொரு தடவையும் என்னை எதிர்த்து போட்டியிடுற பலம் நிறைந்த அந்த வீரர் தான் வெற்றி அடைகிறாரு. நான் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த முறையும் நான் போட்டியில தோக்க போறது உறுதி அப்படிங்கிற நிலைமையில எதுக்கு போட்டியில கலந்துக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் கலந்துக்கலன்னு அந்த வீரர் சொன்னாரு. இத கேட்டதும் அவருடைய ஆசான் அவரை பார்த்து சிரிச்சாராம். அப்புறமா அவரை பார்த்து, அடம்மடையா, வெற்றி கதவுடைய வாசல் தோல்வியால ஆனதுதான். அது தெரியாம நீ உளறு. இன்னைக்கு உன்னை ஜெயிக்கிற அந்த எதிர்வீரன் மட்டும் எடுத்ததுமே வெற்றி அடைஞ்சிட்டானா என்ன? இல்லையே, அவனும் உன்ன மாதிரி பல போட்டிகள்ல தோல்விய பார்த்தவன் தான். ஆனா அவனுடைய விடாமுயற்சி, அவன் கிட்ட இருந்த ஊக்கம், எப்படியும் ஜெயிச்சே ஆகணுங்கிற வைராக்கியம், இதெல்லாம் தான் அவன் வெற்றி அடைய காரணம். யார் ஒருத்தர் தன்னுடைய ஊக்கத்தை விடாம வைராக்கியமா தான் எடுத்த காரியத்துல தொடர்ந்து முயற்சி செய்யறானோ அவன் நிச்சயமா வெற்றி அடைவான். அந்த வெற்றி உனக்கு ஏன் கிடைக்க கூடாது? என்னைக்குமே ஊக்கத்தை கைவிடாத, நம்மனால முடியும் அப்படின்னு நம்பு. அந்த நம்பிக்கை தர ஊக்கம் உனக்கு வெற்றிய தரும்னு ஆசான் சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு பாட்டை கேட்டுட்டு நாம கேட்கலாம். இணைந்திருங்கள், இது FM Rainbow 103 கோவை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில சித்திரை செவ்வானம் கதைகள் வழி ஏன் திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி நாம ஒரு கதையை கேட்டோம் இல்லைங்களா? ஒரு குத்துச்சண்டை வீரர் கலந்துகிட்ட எந்த போட்டியிலுமே ஜெயிச்சதில்ல. அவரை எதிர்த்து போட்டியிட்டு எப்பவுமே ஜெயிக்கிற வீரர் ரொம்ப பலசாலியாவும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசாவும் இருந்தாரு. இந்த முறையும் போட்டி நடக்குது, ஆனா எப்பவுமே ஜெயிக்கிறது இல்ல அப்படிங்கறனால போட்டியில அவரு கலந்துக்கல. இதை கேள்விப்பட்டு அவருடைய ஆசான் அவரை பாக்க வராரு. அந்த வீரரும் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அதுக்கு அவருடைய ஆசான், உன்கிட்ட ஊக்கம் இல்ல, யார் ஒருத்தன் தன்னுடைய ஊக்கத்தை விடாம வைராக்கியமா தான் எடுத்த காரியத்துக்காக தொடர்ந்து முயற்சி செய்யறானோ அவன் வெற்றி அடைவான். அந்த வெற்றி உனக்கு ஏன் கிடைக்க கூடாது? ஊக்கத்தை கைவிடாத, அது உனக்கு வெற்றிய கண்டிப்பா குடுக்கும்னு அறிவுரை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இத கேட்ட அந்த குத்துச்சண்டை வீரருக்கு புது உத்வேகமே பிறந்துச்சு. அந்த உத்வேகத்தோட ஊக்கத்தோட இந்த முறை நடந்துகிட்ட போட்டியில கலந்துகிட்டாரு. முதல் சுற்றுல தன்னை எதிர்த்து சண்டை போட்ட பலசாலியான எப்பவுமே ஜெயிக்கிற அந்த வீரரை தோக்கடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டியில அவரு வெற்றியும் அடைஞ்சாரு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. தன்னை

எதிர்த்த சண்டை போடுறவங்க எவ்வளவு பலமானவங்களா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற ஊக்கம் எதிர்த்து நிக்கிறவங்களை கூட ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். என்னைக்கும் இந்த ஊக்கத்தை கைவிடக் கூடாது அப்படின்னு நினைச்சாராம். அதை கடைபிடிக்கவும் செஞ்சாரு. தொடர்ந்து பல வெற்றிகளை பார்த்தாரு அந்த குத்துச்சண்டை வீரர். இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் ஊக்கமுடைமைங்கிற அதிகாரத்துல இருக்கிற பரியது ஊர்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலித்தா குறின். அதாவது பருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருக்கிற யானை கூட ஊக்கம் மிகுந்த புலி தாக்குனா அதுக்கு பயப்படும். அதனால நம்மளை எதிர்க்கிறவங்க எவ்வளவு பலத்தோட இருந்தாலும் நம்ம கிட்ட ஊக்கம் இருந்தா அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். உருவத்தை விட ஊக்கம் தான் பெருசு அப்படிங்கறத தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது FM Rainbow 103 கோவை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவிலர் சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதையை இப்ப கேட்கலாம். ஒரு நாட்டுடைய அரசவைக்குள்ள வேற்று நாட்டுடைய தூதுவன் ஒருத்தர் வந்து அரசரை வணங்கினாரு. அப்புறம் எதுவும் பேசாம அரசர் பக்கத்துல போய் அவருடைய சிம்மாசனத்தை சுத்தியும் வட்டமா ஒரு கோடு போட்டாரு. அதுக்கப்புறம் அமைதியா அந்த அரசவையில உட்கார்ந்துட்டாரு. யார் என்ன கேள்வி கேட்டாலும் எதுக்கும் பேசாம அமைதியாவே இருந்தாரு. அவருடைய இந்த செயலுக்கான காரணத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. உடனே அமைச்சர் ஒருத்தர் எந்திரிச்சு, அரசரே, இந்த மர்மத்தை அறியக்கூடிய திறன் மிகுந்த வணிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இங்க கூப்பிட்டு வந்தா இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாராம். சரி, அவரை கூப்பிட்டு வாங்கன்னு அரசர் உத்தரவு கொடுக்க அமைச்சரும் அந்த வணிகர்கிட்ட போய் நடந்ததை சொன்னாரு. அந்த வணிகர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரெண்டு கோலி குண்டை எடுத்து தன்னுடைய சட்டை பையில போட்டுட்டாராம். அதே மாதிரி ஒரு கோழியையும் பிடிச்சு எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனாரு. அரசவைக்கு வந்ததும் முதல்ல தன்னுடைய சட்டை பையில இருந்த கோலி குண்டுகளை எடுத்து அந்த தூதுவர் முன்னாடி போட்டாரு. உடனே தூதுவர் அவருடைய பையிலிருந்து கொஞ்சம் நெல்மணிகளை எடுத்து வெளியே தூவினாரு. உடனே வணிகர் அவர் கொண்டு வந்த கோழிய கீழே இறக்கி விடுறாரு. அந்த கோழி கீழே கிடந்த எல்லா நெல்மணிகளையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுருச்சு. இத பார்த்த அந்த தூதுவர் திகச்சு போய் அங்கிருந்து ஓடியே போயிட்டாராம். எதுக்கு அவர் ஓடினாரு? அந்த தூதுவனுடைய செயல்கள் எதை குறிக்குது அப்படிங்கறத கேட்கலாம் ஒரு பாட்டுக்கு அப்புறமா. இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. சித்திர செவ்வானும் கதைகள் வழி ஏன் திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கதைய நாம கேட்டுட்டு இருந்தோம். ஒரு நாட்டுடைய அரசவைக்குள்ள வேற்று நாட்டு தூதுவன் ஒருத்தர் வராரு. வந்து அரசருடைய சிம்மாசனத்தை சுத்தி வட்டமா ஒரு கோடு போட்டுட்டு போய் அமைதியா உட்கார்ந்துட்டாரு. யார் என்ன கேட்டாலும் அவர் பதில் பேசவே இல்ல. அப்ப அமைச்சர் எந்திரிச்சு, இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க இந்த ஊர்ல இருக்கிற வணிகரால முடியும், அவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அந்த வணிகர் கிட்ட நடந்ததை சொல்றாரு. அந்த வணிகர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரெண்டு கோழி குண்டையும் ஒரு கோழியையும் எடுத்துட்டு அரசவைக்கு வந்து முதல்ல கோழி குண்டை எடுத்து தூதுவர் முன்னாடி போட்டாரு. அதுக்கு தூதுவன் அவருடைய பையிலிருந்து நெல்மணியை எடுத்து வெளியே போட்டாரு. உடனே அந்த வணிகர் கொண்டு வந்த கோழிய இறக்கி விட்டாரு. அது எல்லா நெல்மணிகளையும் கொத்தி சாப்பிட்டுருச்சு. இத பார்த்து திகச்சு போய் அந்த தூதுவர் ஓடியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த தூதுவனுடைய செயல்கள் எதை குறிக்குதுன்னு வணிகர்கிட்ட அரசர் கேட்டாராம். அரசே, உங்க சிம்மாசனத்தை சுத்தி தூதுவன் வட்டம் போட்டது உங்க கோட்டைய முற்றுகையிட போறோங்கிறதையும், தூதுவன் எதுவும் பேசாம இருந்தது நீங்க அடிப்பணிய போறீங்களா அப்படிங்கறதையும் குறிக்குது. அதுக்கு நான் கோலி குண்ட போட்டது அவங்க நாட்டு வீரர்கள் கோலி விளையாட தகுதி இருக்கிறவங்களே தவிர போரிட தகுதி இருக்கிறவங்க இல்ல அப்படிங்கறதையும், தூதுவன் நெல்மணிய தூவினது அந்த நாட்டு படையில பல வீரர்கள் இருக்கிறோங்கறத குறிச்சுது. அதுக்கு நான் கோழிய விட்டது நம்ம நாட்டுடைய ஒத்த வீரன் போதும், அவனே பகைவர்கள் எல்லாரையும் சாச்சிருவாங்கறத குறிக்கும். அத உணர்ந்து அந்த தூதுவன் பயத்துல எதுவும் பேசாம எந்திரிச்சு ஓடிட்டான்னு எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாரு அந்த வணிகர். வணிகருடைய திறமையையும் அறிவாற்றலையும் வியந்து பாராட்டி அவருக்கு பரிசு கொடுத்து வாழ்த்தினாரு மன்னர். இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் குறிப்பறிதல்ங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய, குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்பு ஓர் அணையரால் வேறு அப்படிங்கிற திருக்குறள். அதாவது ஒரு குறிப்ப அவங்க சொல்லாமே தெரிஞ்சுக்கிற வல்லவர்களுக்கும் அதை தெரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கும் உடம்பளவுல மட்டும்தான் ஒற்றுமையே தவிர அறிவுல வேறுபாடுதான். இதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் அகத்தியரோட குணப்பாடல நான் படிச்சிருக்கேன்.
0: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதைகள் கேட்டோம், கதைகள் வழியாக திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம் இல்லைங்களா. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், இந்த கதைகளும் திருக்குறளும் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையிலையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூடனா ஆர்ஜே சாரு கேசுனி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையோடு. நன்றி நேயர்களே.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: இனிமையான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:01. FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இது பூச்செண்டு.

நேரம் மாலை 6:05:27. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்குபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை 19/8/2026 புதன்கிழமை. காலை 6:05 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக விளம்பரதார நிகழ்ச்சி. 7:30 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 இலக்கிய சோலை. நாளைய நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் கனவு உரை வழங்குபவர் முனைவர் கி சுதாதேவி அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள். மேட்டுப்பாளையம் வட்டம் தாசாம்பாளையம் பத்ரபன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி கேட்கலாம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் வெல்னஸ் கோச் பி வேணுநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். பூச்செண்ட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இனி அற்புதமான 70களின் பாடல்கள்.

கேட்ட பாடல் டாக்ஸி டிரைவர் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். எஃப் எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது பூச்செண்டு. சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டப்படி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இதுக்கப்புறமா மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலையா 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக இருக்குங்க. திருப்பூர்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகுங்க. சேலத்தை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. தொடர்ந்து நம்ம பாலக்காடு ஊட்டி பத்தி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இதோ.

0: முகத்தி முகத்தி முகத்தி கலிலே முன்னே ஒரு பச்சக்கல்லு
1: பக்கத்துல சவப்பு கல்லு பார்க்கும் போது இழுக்குதா
0: அம்மா.

0: உருவத்தான் தெரியும் புள்ளே, ஒற்றவும் தான் தெரியும் புள்ளே, குளிர்காலம் வந்து விட்டா கொக்கரிச்சே பாடும் புள்ளே.
1: மூக்குத்தி
0: மூக்குத்தி.

புதிய தோரணங்கள் திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டோம். சங்கர் கணேஷுடைய இசையில மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. ஓகே, பாலக்காட்டிலையும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக இருக்குங்க. ஊட்டியை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக இருக்கு. நேரம் மாலை 6:18 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல பூச்செண்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மரக்கடை ரோடு, அதுக்கப்புறமா குட்ஷெட் ஸ்ட்ரீட், அவினாசி ரோடு, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் சுக்கரவார்பேட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரவுண்டனா கிட்ட, காந்தி பார்க் கிட்ட எல்லாமே ஹெவியான டிராஃபிக் இருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா டவுன் ஹாலு, அதுக்கப்புறமா இந்த காட்டூர் ரோடு இங்கேயும் இருக்குங்க. நம்ம ஒலம்பல் சுங்கம், ராமநாதபுரம் ரோடு, அப்படியே சிங்கானூர் வரைக்கும் ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கு எல்லா வெஹிக்கிளுமே. தொடர்ந்து வைஷால் வீதி, பார்க் கேட், இந்த இடத்துலையுமே கொஞ்சம் அளவுக்கு அதிகமான டிராஃபிக் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாருமே வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நேரம். ஸோ பத்திரமா நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, டூ வீலராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஹெல்மெட் போறதுக்கு மறக்கக்கூடாது. ஃபோர் வீலராக இருந்துச்சு அப்படின்னா சீட் பெல்ட் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கீங் கீங்னு ஒரு சவுண்டு இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய மனசில் நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ டிரைவிங்லாம் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அற்புதமான 70களின் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் பூச்செண்டு.

ஒரு வீடு ஒரு உலகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எல் மகாராஜன், பி எஸ் சசிரேகா பாடியது, பாடலாசிரியர் புலமை பித்தன். இவர்களே, இன்னைக்கு 6:40 டீ கடையில என்ன டாபிக் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. 2 வடை 1 டீ.

கேட்ட பாடல் நீலமலர்கள் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது அற்புதமான 70களின் பாடல்களோடு பூச்செண்டு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 முதல் 2022 புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக

0: இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டது தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது கவலை அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகள் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை வெட்டியும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு

0: பட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
1: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்தில் நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியன் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 10,000 மேற்பட்ட கன்றுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலியமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
2: நாங்க தேவூர் பஞ்சாயத்துல இருந்து பேசுறோம். விபிஜி ராஜி நாற்றாங்கல் பண்ணை உருவாக்கிக்கிறாங்க எங்க பஞ்சாயத்துல. அதுல வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பண்ணை நாங்க உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
0: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு

0: உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கன்று எங்களால கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
1: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் ஸ்டார் துசாரை வென்றார். 18 வயதான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: டைம் 6:41 ஆயாச்சு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 கோவையில டீ டைம் ஷோவும் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னைக்கு டீ டைம் ஷோல உங்க கூட நான் ஆர்ஜே சுஜி, மற்றும் ஏன் கூட இருக்கிறாங்க
1: ஆர்ஜே லட்சுமி தேவி. டீ கடை.
0: ஆமா, டீ கடையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், என்ன டாபிக்ல பேச போறோம்
1: சொல்லவா? ரெண்டு வடை ஒரு டீ.
0: ரெண்டு வடை ஒரு டீயா? டீ கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம், நான் வாங்கி தரேன் கண்டிப்பா. உங்களுக்கு தராம நான் யாருக்கு வாங்கி தர போறேன்? டாபிக் சொல்லுங்க.
1: ரெண்டு வடை ஒரு டீமா?
0: ரெண்டு வடை ஒரு டீயா? நீங்க டாபிக் என்னன்னு சொல்ல மாட்டீங்க கடைசி வரைக்கும்,
1: நேர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ரெண்டு வடை ஒரு டீ.
0: ரெண்டு வடை ஒரு டீ நான் கண்டிப்பா வாங்கி தரேன், எனக்கும் வேணும். முதல்ல டாபிக் சொல்லுங்க.
1: ரெண்டு வடை ஒரு டீன்ற மறுபடியும்
0: நீங்க தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க.
1: எஸ் ஆஃப் கோர்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய தலைப்பே ரெண்டு வடை ஒரு டீ. அப்படி
0: என்னடா டீ கடைக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு.
1: இது வந்து சோதனையும் இல்ல, வேதனையும் இல்ல, சந்தோஷமான ஒரு விஷயம். ஆக்சுவலா அந்த ரெண்டு வடை ஒரு டீன்றால கேக்குறப்பவே அப்படியே ஒரு எப்படி இருக்கு,
0: ஒரு வைபா, ஒரு எனர்ஜியா. டீ குடிச்சா சுறுசுறுப்பா இருக்கும், வடை சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும். அதனால ஒரு திருப்தியா வந்து நம்ம ஷோவை கேக்குறது.
1: காரசாரமா கரக் மொரக்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டோட இந்த மெதுவடை மொறு மொறுனு இருக்கக்கூடிய இந்த மெதுவடைய உள்ள ஒரு ஒரு வாய் சாப்பிடறப்போ அது குடுக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கே.
0: அதுவும் டயர்ட் ஆகி ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டீயை எடுங்கப்பா, வாயில ஒரு சிப்ப உறிஞ்சிட்டு ஒரு வடைய குறிச்சாதான் அந்த அன்னைக்குள்ள நாளே வந்து நமக்கு திருப்தியா முடிஞ்ச மாதிரி.
1: நிச்சயமா நிச்சயமா, இது வந்து நம்ம ரெண்டு வடை ஒரு டீன்றது டைமிங்காக வச்சிருக்கோம், ரைமிங்காக வச்சிருக்கோம். பட் நம்ம காஃபி டீ கூட சைடுல இருக்கக்கூடிய அந்த நொறுக்கு தீனிஸ் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, டீ கூட அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு, காஃபி கூட அப்படின்றத சொல்லிட்டு, நீங்க எதெல்லாம் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவீங்க
0: அப்படின்றத எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். சோ நிகழ்ச்சிக்கு

0: அழைக்க வேண்டிய எண்கள் நாங்க சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 0422 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணோட 2316312 அல்லது 2317046 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணலாம்.
1: வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நிச்சயமா நாங்க கடைசியில அதை படிப்போம் நிகழ்ச்சியுடைய நிறைவுல. வணக்கம், சொல்லுங்க.
2: ஒரு
0: வடை ஒரு டீ தான் சாப்பிடுவீங்க?
2: சூடா இருந்து ரெண்டு வடை ரெண்டு ஒரு டீ சாப்பிடலாம்.
1: சரிங்க,
2: வடை சூடு பொறுத்து
1: நமத்து போயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுதான். சரி போனா போட்டோம், சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. உங்க பேருங்க?
2: கணேஷ் வானேர்வேலி.
0: வழக்கமா நாங்க வந்து ரெண்டு வடை ஒரு டீ தான் சாப்பிடுவோம். இல்லங்க, ஒரு வடை ஒரு டீ தாங்க சாப்பிடுவோம், அதுக்கு மேல தாண்டாதுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. அடுத்த லிசனர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: செஞ்சேரி மலை பச்சா குண்டம்பாளையம், டி எம் செல்வராஜ்.
1: சொல்லுங்க செல்வராஜ், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: சாயங்காலம் மினி போண்டா அருமையா இருக்குங்க. மினி போண்டா கொஞ்சம் சட்டி வச்சு கொடுப்பாங்க.
1: கார போண்டாங்களா? உருளைக்கிழங்கு போண்டா அப்படிதானே?
3: ஆமா, காலையில வடை அருமையா இருக்கும். பருப்பு போட்டு ஜம்மன் இருக்கு, நாங்களே போடுவோங்க. ஆமா, இப்ப சாயங்காலம் மினி போட்டாங்க, சூட பஜ்ஜி அருமையா தலைக்குங்க. ரெண்டு வடை ஒரு டீ,
1: ரெண்டு வடை ஒரு டீ. நிச்சயமா
3: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு.
0: சாப்பிட்டுக்கிட்டே தாங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஓகே, அடுத்து யாருங்க? வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க
4: மனாய்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க, நீங்க என்ன குடிப்பீங்க டீ கூட?
4: காலையில 11 மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஆபீஸ்ல டீ டைம் வந்துருங்க. அந்த 5 நிமிஷம் டீ டைம் தாங்க, அது ஊர் கதை எல்லா கதையும் பேசுவாங்க. நம்ம இப்ப இந்த டீச்சர்ல பேசுற மாதிரிங்க, அந்த ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு தனி விஷயம். என்ன டென்ஷன் இருந்தாலுங்க, புதுசா போதுங்க, வடை சாப்பிட்டா போதுங்க, ஒரு மாசத்துல ஒரு பாரம் குறைஞ்சிருங்க, சந்தோஷமா இருக்கு.
0: என்ன
3: கோயம்புத்தூர்
1: மக்கள் பிஸ்கட் பத்தி பேசலையே, வறுக்கி பத்தி பேசலையே அப்படின்னு நினைச்சாங்க. சொல்லுங்க.
3: சரிங்க,
1: சூப்பர்ல, செம்ம ஜாலியா பேசிட்டு
0: இருக்காங்க. டீய குடிச்சிட்டு அப்படியே ரெண்டு வடை ஒரு பிஸ்கட் ஒரு பஜ்ஜின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. அடுத்த ஒரு லேயர் வந்தாச்சு, சொல்லுங்க.
5: நந்தகுமார் பேசுறேன். எனக்கு வந்து செலக்ஷன் வந்து உளுந்து வடை தான்.
1: உளுந்து வடை, மெது வடை.
5: மெது வடை, அதான் உளுந்து வடைன்னு சொல்லலாம். போவோன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம். அது வாங்கிட்டு ரெண்டு வடை முதல்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். அது கூட டீயும் வாங்கிக்கணும். டீ வாங்கிட்டு டீ ஒரு குடி, வடை ஒரு கடி, அப்புறம் ரோட்டை ஒரு பார்வை, நியூஸ் பேப்பர் கேட்டா நியூஸ் பேப்பர் ஒரு பார்வை, ரோட்டை ஒரு பார்வை, டீ ஒரு குடி, வடை ஒரு கடி. சூப்பரா இருக்கு மேடம்,
0: சொர்க்கமே கண்ணு முன்னாடி வந்துருங்கன்ற மாதிரி இருக்குமா.
1: அப்பவும் நம்ம ஊரு கிளைமேட்டுக்கு அப்படியே லைட்டா சாரல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க,
0: அவ்வளவுதான்.
1: வேற என்ன வேணும்ல? பெரும்பாலும் டீ கடையில நின்னு டீ சாப்பிடுறவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பழக்கமா இருக்கலாம். அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் என்ன பண்ணுவோம்?
6: சரிங்க, அது நல்லா இருக்கும்.
0: இந்த மாதிரி புது கான்செப்ட்லாம் ட்ரை பண்ணா வேற லெவல்ல இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா லட்சுமி தேவி? நீங்க பண்ணிருக்கீங்களா?
1: ஆக்சுவலா டிப் பண்ண உடனே எடுத்துடணும், ரொம்ப ஊறிச்சப்னா கீழ விழுந்துடும்.
0: அந்த விழுகாம நைஸா டிப் பண்ணி நைஸா வாய்க்குள்ள வைக்கிற சுகம் இருக்கு, அதெல்லாம் வந்து அலாதி சுகமா இருக்கும், சூப்பரா இருக்கும். வேற என்னெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க? இப்போ மழை பெய்யுது உங்கள் ஏரியாவில், மழை பெய்யுது.

0: நீங்கள் வீட்டில் சூடாக டீ போடுறீங்க, கூடவே என்ன ட்ரை பண்ணுவீங்க, என்ன சுடுவீங்க,
1: என்ன சொல்லுவோம்?
0: இருக்கீங்களா?
1: ஐயோ, இப்படி என்ன
0: ஐயோ,
1: கேட்டீங்க?
0: வடை பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஏதாவது வீட்டில் இருக்கிறத
1: என்ன
0: அப்படியே நம்ம வந்து கடலை மாவுக்குள்ளே கலந்து பொறிச்சு எடுத்தோன்னா ஒரு மொறு மொறுன்னு ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அதை சாப்பிட்டுக்கிட்டே டீயை குடிச்சிட்டே அந்த மலையில வந்து வேடிக்கை பார்க்குற சுகம் இருக்கு. அது வீட்டில் இருந்து நம்ம குடிக்கும் போது தனியாக இருக்குங்க. டீ கடையில் மட்டும்தான் வந்து டீ குடிக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் வீட்லேயும் குடிப்போன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க. எஸ், இப்படி ஃபோன் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடுறது.
0: நீங்க ஸ்ட்ராங்கா குடிப்பீங்களா, லைட்டா குடிப்பீங்களா? டீ
2: என்னங்க?
0: டீ டீ
2: டீங்களா? அந்த சொல்றேன். வணக்கம், யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? எத்தனை
0: அஞ்சு வடையா?
1: ஆமாங்க.
0: ஆஹா, எந்த ஏரியால இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஏரியால ஒரு டீ கடையும் வடையும் போட்டுற வேண்டியதா போல.
2: எப்பவுமே அப்படிதானுங்களா?
1: ஆமாங்க மேடம், எப்பவும் அப்படித்தானுங்க.
2: சரிங்க, வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? அப்படியா?
0: சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவீங்களா?
2: பக்கத்துல அந்த சொல்லுவோம் இல்லையா, காஃபி டம்ளரோ டீ டம்ளரோ இருக்கிறத பாக்குறப்பவே அப்படி ஒரு ஆனந்தம், அந்த கலர், அந்த ப்ரௌனிஷா இருக்கக்கூடிய அந்த கலரை பாக்குறப்பவே அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னன்னே தெரியாது, அந்த டீக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு.
0: இப்போ ரெண்டு பேர் வந்து புதுசா பாக்குறாங்க, பழக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்களேன் டீ கடைக்கு போலாம் அப்படின்னா அவங்க வந்து அப்படி இணைப்பிரியாத நண்பர்கள் ஆயிருவாங்க. டீ கடைக்குன்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அப்படி ஒரு பாண்டிங் உருவாகிரும். அந்த மாதிரி ஒரு தனித்துவம் மிக்கதுதான் டீங்க. அந்த டீ கடையில இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுவீங்க? டீ டீ கூட நாங்க வந்து ரெண்டு வடை சாப்பிடுறோம்னு சொல்லி ஷோவை ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் பிஸ்கட் சாப்பிடுவோம், வர்க்கி சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. நீங்க என்ன சாப்பிடுவீங்க?
2: என்னங்க கேக்குதுங்களா?
0: பரவாயில்ல, சரி, அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு கேட்கும் போதே கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க.
3: நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை,
2: தங்கமணி. சொல்லுங்க தங்கமணி.
3: நான் டீ கடைக்கு போனாங்க, சுக்கு டீ தான் சாப்பிடுவீங்க?
2: சுக்கு காஃபி, சரி, சுக்கு டீங்களா?
3: சுக்கு டீ, ஒரு வடை, ஒரு பஜ்ஜி.
0: அதாவது இஞ்சி டீயை தான் சுக்கு டீன்னு சொல்றீங்களா?
3: ஆமா, சுக்கு
0: சுக்கு டீனே தனியா,
2: சுக்கு இஞ்சி காஞ்சாதான் சுக்கா மாறும்.
3: சுக்கு
0: காபி, அதான் கேட்டாங்க.
2: சரிங்க சரிங்க, அதாவது ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதனால எதுக்கு ரெண்டு வடையா சாப்பிடணும், ஒரு பஜ்ஜியும் சேர்ந்து சாப்பிடுவோமே, என்ன அதனால ஆகிற போது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேச காத்துட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடைக்குள்ள நம்ம இருக்கோம்.
0: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்கலாம்.

0: バンクルデンバンクデン。
1: ああ、

0: ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடை.
1: எஸ், டீ கடையில சுட சுட டீயோட ரெண்டு வடையோட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு டீ கடையில ரெண்டு வடை ஒரு டீ அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பேசக்கூடிய நேயர் வந்தாச்சு.
0: அதுக்கு முன்னாடி இந்த டீ கடையில வடை பத்தி மட்டும் தான் பேசணுமா? ஏன் நாங்க ஏதாவது முறுக்கெல்லாம் கோவப்படும், ஏன் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறுக்கு தட்டுவடை செட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா? அந்த முறுக்கு
1: வடை இப்ப போட்டு இப்பவே நீங்க சாப்பிடுவீங்க. முறுக்கெல்லாம் வந்து நாங்க நாலு நாள் போட்டு வச்சா கூட அப்படியே இருக்கும்.
0: தீபாவளி பண்டிகைலாம் மறக்கவே மறக்காது முறுக்கெல்லாம் இல்லையா? அப்படியே பெரிய செம்பட்டத்துல அது எம்பட்டு நாளுக்கு அது வாட்டுக்கு வரும்ன்ற மாதிரிதான் இருக்கு. சரி ஓகே, இந்த முறுக்கு சாப்பிடறது ஒரு கலை தெரியுமா சுஜி?
1: என்ன கலை சொல்லுங்க.
0: சத்தம் வராம முறுக்கு சாப்பிடணும்.
1: சத்த வரா முறுக்கு சாப்பிடுவீங்களா?
0: இல்ல அப்படி அதாவது அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். அந்த கருக்கு முறுக்கு நான் சாப்பிடுறது பத்து ஊருக்கு கேக்கும், பக்கத்துல இருக்கவங்க எந்திரிச்சே போயிருவாங்க. அந்த அளவுக்கு முறுக்கு சாப்பிடுவோம் நம்ம. ஓகே, யாரு பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்கலாம். எக்கச்சக்கமான நேர்கள் அப்படியே லைன்ல நிக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: கோபி மோட்டை புள்ளச்சிட்டு சரவணன் பேசுறீங்க.
0: சொல்லுங்க சரவணன். ரெண்டு வடை ஒரு டீ.
2: குட்டி போண்டாத சாப்பிடுவேன்.
1: குட்டி போண்டாதான் சாப்பிடுவீங்களா
0: இல்லையா? இந்த ஊர்ல இப்படித்தானே சொல்லுவோம்.
2: அது ஃபேமஸ்ங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஃபேமஸ் குட்டி போண்டா.
0: வணக்கம்.

0: வணக்கம் லட்சுமி தேவி மேடம்.
1: சொல்லுங்க, யார் அது?
0: நான் மருதமலையில இருந்து தேன்மொழி பேசுறேன் மேடம். எனக்கு ஒரு கருத்து மேடம்.
1: சொல்லுங்க. தேன்மொழி நேத்து பேசுனீங்களா?
0: நான் பேசிருக்கேன் மேடம். என்னுடைய போனு நம்பர் வந்து ஓட்ல வச்சிருக்காங்க மேடம்.
1: சரிங்க சரிங்க. அதாவது யாரும் இங்க ஹோல்ல வைக்கல, ஹோல்ல வச்சா பேச முடியாதுங்க தேன்மொழியம்மா. இப்ப நீங்க ஆன் ஏர்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வாங்க அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோளா சொல்லிட்டு இருக்கோம்.
2: எஸ்,
1: வணக்கம். யார் இணைப்புல இருக்கீங்க? கேக்கலாம்.
2: வணக்கம், யார் இணைப்புல இருக்கீங்க? பேசலாம்.
3: அன்பு சகோதர் சுஜி அவர்களுக்கும் மற்றும் லட்சுமி தேவி இருவருக்கும் பொன் மாலை பொழுது வணக்கத்தை சொல்லிக் கொண்டு நிகழ்ச்சியில் மதுக்கரை பெரியசாமி.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: நம்ம வந்து கடைக்கு போனோம்னா பிளாக் டீ தாங்கம்மா. பிளாக் டீ ரெண்டு சால்ட் பிஸ்கட்டுங்க. நம்ம வீட்டுல டீ வச்சோம்னா வந்து வீட்டுல பொரிகடலை வச்சிருப்பேன், அது கொஞ்சம் லேசா தேங்காய் நிமித்தி லேசா சூடு பண்ணி வறுத்துட்டு ஒரு டம்ளர் டீயும் ரெண்டு தட்டு நிறைய பொரியும் சாப்பிட்டோம்னா அது அவ்வளவு ஒரு ஆனந்தமான விஷயமா இருக்கு.
2: நிச்சயமா நிச்சயமா, புது காம்பினேஷன். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு டிஃபரெண்ட் காம்பினேஷன் சொல்லிருக்கீங்க.
1: சொல்லுங்க.
3: ஆமாங்க ஆமாங்க, இது என்னோட பழக்க வழக்கங்க, அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகேங்க ஓகேங்க, சூப்பர் சூப்பர். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கணும். ஓகே, இதே நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. யாரு பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க.
4: செஞ்சேரி ஐயம்பலத்துல இருந்து கருணாகரன் பேசுறேன்.
1: கருணாகரனுங்களா?
4: ஆமாங்க மேடம்.
1: சொல்லுங்க. ரேடியோ வாலும்
4: குறைச்சுக்கோங்க. ரஸ்க்கு சாப்பிடுவோங்க. ஈவினிங் வந்துங்க இந்த அவர் சொன்ன மாதிரி பொரி, ஒரு நாளைக்கு பொரி, ஒரு நாளைக்கு சுண்டல், ஒரு நாளைக்கு மினி போண்டா, இப்படி சாப்பிடுங்க.
1: அதாவது ரிப்பீட் ஆகாம
2: கலந்து சாப்பிடுவாங்க. நாங்க ஒரே ஐட்டம்லாம் டெய்லி சாப்பிடுறது இல்ல,
1: சாட் போட்டு வச்சிருக்கோம் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி தான். டயட் சாட்ன்ற மாதிரி இது வந்து சைட் டிஷோட சாட் இல்லையா, டீ கூட காம்பினேஷனுக்காக. சூப்பருங்க. ஓகே, இன்னைக்கு ரெண்டு வடை ஒரு டீ இந்த காம்பினேஷன்ல பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
2: டீ கடைக்கு யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
5: பழம்பொரி அது நல்லா இருக்குங்க. கேரளா போனா அதுதான் சாப்பிடுறதுங்க.
1: நிஜமாங்க. அதாவது இந்த வாசனைன்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? இந்த கடையை கிராஸ் பண்றப்போ தேங்காய் எண்ணெயில சுட சுட அந்த பழம்பொரி பொரிப்பாங்க பாருங்க. இங்க வா இங்க வா இங்க வந்து நீங்க தயவு செய்து ஒரு சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி அவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும் அது. அந்த அந்த மாவும் சரி, உள்ள அந்த பழுத்த வாழைப்பழம் வச்சு செஞ்சிருப்பாங்க, அவ்வளவு அருமையான ஒரு டேஸ்ட்.
2: நம்மளே நடந்து போனா அந்த வாசனை வா வாங்குவோம் நம்மள.
1: நிச்சயமா.
2: அடுத்ததா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க என்ன சாப்பிடுறாங்க? வணக்கம்.
6: ஒன்றை மாத்திரம் வணக்கம். மதிப்புமிகுந்த அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம். கோவைக்கு மேற்கே தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா. எங்க வீட்டுல மட்டும் வடகு கிட சுட்டான ஒரு அஞ்சு உளுந்து விட ஒன்னா சாப்பிட சுடச்சோட சாப்பிடுவோம். வெளியில டீ கடைக்கு அதிகமா போய் குடிக்க மாட்டேனே. எப்பவாவது அந்த தேனி நேரத்துக்கு வெளியே போனா சூட எங்க வட பாட்டா மட்டும் ஒரு வடை டீ சாப்பிடுவது.
1: நினைச்சு வாங்குவோம், ஆனா அது சூடா இருக்காது. சரி வாங்கிட்டோம், பரவாயில்ல, நல்ல காம்பினேஷன் தான், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு
2: கூட நாங்க சாப்பிட மாட்டோம்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு பாத்தீங்களா. அந்த அளவுக்கு வந்து நாங்க தரமா சூடா சுறுசுறுப்பா
1: இருக்கு. ஒரு முறுப்பா. வணக்கம்.
7: வணக்கம்,
1: சொல்லுங்க.
7: பருப்பு வடை முடிக்கு, பருப்பு வடை மட்டும் இருந்தா ரெண்டு ரொட்டி, உளுந்து வடை இருந்தா அதுல ரெண்டு வாங்கிக்குவேன், மஜ்ஜி இருந்தா அதுல ரெண்டு வாங்கிக்குவேன்,
2: பருப்பு வடை வந்து கோவச்சுக்கும், மெது வடை கோவச்சுக்கும். அது அப்படின்றதுனால நாங்க யாருக்குமே வந்து பாதகம் பண்றது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுறோம்.
1: கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணி அப்படியே கீரையை சேர்த்தா அது கீரை வடையா மாறிடுது. அதே பருப்பு அதே மசால், கொஞ்சம் கீரையை வந்து நம்ம நறுக்கி போட்டோம் அப்படின்னா அது கீரை வடையா மாறிடுது. புது டிஷ்ஷா இருக்குல்ல.
2: எஸ்.
1: வணக்கம், யாரை இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம டீ கடையில ரெண்டு வடை ஒரு டீ பத்தி பேசிட்டு இருக்கோம்.

0: ஆமா. நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நம்ம கருப்பு அது சூடா இருக்கு.
1: நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. ஏழை காலுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிருங்க, வந்துடலாம். யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க? யாருங்க, பேரு சரியா கேக்கல. நிச்சயமா, இப்போ நீங்க ஒரு கடைக்காரரா இருக்கீங்க இல்லையா, ஒரு ஒருத்தவங்களும் வந்து வாங்குறவங்க எல்லாம் வர்றப்போ எப்படி கேப்பாங்க? ஒரு வடை கேப்பாங்களா, ரெண்டு வடை கேப்பாங்களா, இல்ல லிஸ்ட் கொஞ்சம் பெருசா போகுங்களா?
0: இல்ல, அவங்க ஒரு வடை கேட்டாலும் சூடா இப்பதாங்க போட்டது, இன்னொரு வடி சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க குடிப்பீங்க, ரைட்டா?
1: யாரும் பேச வர மாட்டாங்க அப்படின்றது தெரியல. ஓகே, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம். அஞ்சேரிவாளையம் தங்கராஜ் மேடம்.
0: சொல்லுங்க.
3: வெளியே போன லெமன் டீ ஒண்ணு குடிப்பீங்க மேடம், ஒண்ணு
1: ஒரு பக்கம் வடை கொதிக்கிற எண்ணெயில அது பாட்டு பொரிஞ்சிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ட்ரேல இது எல்லாமே இருக்கும்.
0: நாங்க என்ன பண்ணுவோம்னா, அதையும் சாப்பிட்டுப்போம், இதையும் சாப்பிட்டு வடை சாப்பிடணும்னு தோணுது, அதே டைம் நீங்க சுண்டல் சாப்பிட சொல்றதால நாங்க இதையும் சேர்த்து சாப்பிடுறோங்க.
1: கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வணக்கம். யாரை இங்க இருந்து பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆ, சொல்லுங்க.
4: அரியலூர் மாவட்டம், தேவனூர், ஜோதிலட்சுமி.
1: ஜோதிலட்சுமிமா, நீங்க தினந்தோறும் பேசிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு சொல்லி முடிங்க.
4: நம்மெல்லாம் பலருக்கும் உடனடியா சக்தி தருவது, இப்ப வேலை செய்யற அவசரத்துல இருப்பவர்களுக்கும் ஒரு நிம்மதியான இடைவெளி. நம்ம எல்லாம் நினைக்கலாம், அதாவது என்ன சொல்றது, இந்த ரெண்டு வரையும் ஒரு டீயும் நமக்கு எளிதா ஒரு விஷயத்த உணர்த்துது. வாழ்க்கையில வந்து ஆடம்பரம் தேவை இல்லை, எளிமையான விஷயங்கள்ல உண்மையான சந்தோஷம் இருக்குது. அதை வந்து எடுத்து சொல்றது, அதாவது குறைந்த செலவுல நிறைவான மனதை தரும் இந்த நடைபாதை விருந்து நம்ம இதயத்துல என்னைக்கும் நிலைச்சிருக்கும்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னாங்க.
0: ஆமா,
1: எஸ். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர் சூப்பர், நீங்க பேசுறது நீங்களே ரசி ரசி கேக்குறாரு, அப்படியே ரேடியோ வால்யூம் இங்க எங்க கேக்குது. நிச்சயமா இவர் சொன்ன மாதிரியே கூடவே சேர்ந்து இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மள பல பேர் வந்துட்டு இந்த ஆபீஸ் முடிச்சு இந்த 4 மணி டீ கேப்புக்கு சூடா இது சாப்பிடல, காலிஃபிளவர் 65, மஷ்ரூம் 65, பேபி கார்ன் 65, பனீர் 65.
0: நீங்க வாங்கி கொடுக்க ரெடினா நாங்க சாப்பிட ரெடிங்க அப்படின்ற மாதிரி.
1: நிச்சயமா, நிச்சயமா. இல்ல, இதுவும் வந்து இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் வந்து பக்கோடா சொன்னார் இல்லையா, அதோட சேர்ந்து இதையும் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றோம். ஓகே, வணக்கம்.
5: ஹலோ,
1: சொல்லுங்க.
5: வணக்கம், மேகமத்துல இருந்து கனகராஜ் பேசுறீங்க.
0: சொல்லுங்க.
5: இந்த மிளகாய் கொஞ்சம் துளுத்துதுங்க, கல்லை, கல்லமுத்து, பொரி, மிச்சர், இதெல்லாம் கலக்கி ஒரு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டே டீ சாப்பிடுவோம்.
0: பாத்தீங்கல்ல, மிக்சரை விட்டீங்க,
1: காரப்பொரி, அதாவது காரப்பொரி மாதிரி பண்ணி அதுல வந்துட்டு நாங்க
5: சாப்பிடுவோம்.
0: நீங்க சொன்னீங்க, இவ்வளவு நேரம் நாங்க சொல்லல, விட்டுட்டோம், அதை நீங்க ஞாபகப்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்ல
5: வரேன். ஓகே, ஓகே,
0: சூப்பருங்க.
5: நான் வேண்டுகோளுங்க, ஹலோ
1: சொல்லுங்க, இணைப்புல இருக்கோம்.
5: புதுநாயருக்கு வழிவிடணும்னு சொல்றீங்க, நான் கூப்பிட்டு ஒரு மணி நேரமா கூப்பிட்டு இருக்க எடுக்கவே இல்லை.
1: அப்படிங்களா, நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இப்ப கொஞ்ச நேரம் தாங்க ஆகுது. நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா எல்லா நேர்களுக்கும் வந்து ஒரு விஷயத்த உண்மையா வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன தெரியுமா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த போன்ல எந்த நேர்களுடைய முகமும் தெரியறது கிடையாது,
0: முகமும் தெரியாது, நம்பர்ஸும் எங்களுக்கு தெரியும்.
1: நிச்சயமா நாங்க வந்து
0: அவருடைய அழைப்புகளையுமே எடுக்கணும் அப்படின்றத நாங்களும் மும்முரமா தான் இருக்கிறோம்.
1: ஆமா,

0: தான் நாங்க எடுக்கிறோம். இதுதான் வந்து இங்க நிதர்சனமான ஒரு உண்மை. நேர்கள் நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம்
1: ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
1: 7:11 40 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடைக்குள்ள இன்னைக்கு 2 வடை 1 டீ பேசிட்டு இருக்கோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா?
2: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம்,
2: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க.
2: நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு நாட்டு சக்கரை பாலு, வாழைக்காய் பஜ்ஜி, தேங்காய் சட்னி.
1: நல்ல காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன். தேங்க்யூங்க. ஓகே, அடுத்து யாரு? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: வணக்கம். வணக்கம் மேடம், கோத்தகிரில இருந்து சிவகணேசன்.
1: சொல்லுங்க சிவகணேசன்.
3: லட்சுமி தேவி மேடம் வந்து
1: சுஜி இருக்காங்க.
3: வணக்கம். வணக்கம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: டீ சாப்பிட்டீங்களா? கடி சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டாச்சுங்க. சொல்லுங்க.
3: இப்போ சாப்பிட்டு முடிச்சேங்க. லைன் கிடைக்கல.
0: என்ன சாப்பிட்டீங்க அத சொல்லுங்க.
3: பஜ்ஜி வந்து பாத்தீங்களா? பிரெட் பஜ்ஜி.
1: பிரெட் பஜ்ஜி,
3: அப்பள பஜ்ஜி. அப்பள பஜ்ஜி,
1: அப்பள பஜ்ஜி. சரிங்க.
3: அதுக்கு அப்புறம் ஆனியன் சின்ன சின்ன வெட்டி ஆனியன் வந்து பக்கோடா.
1: ஆயில் சாப்பிட்டா ஆயில் கம்மியாகும் தானே சொல்றீங்க?

0: நாங்க ஆயில எடுத்துட்டு பக்கோடா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புளிஞ்சு சாப்பிடுறாரு. அடுத்த நேயர் வணக்கம்
1: வணக்கம்.
2: சொல்லுங்க.
1: ஹலோ,
2: வணக்கம். இருக்கீங்க, சொல்லுங்க.
1: கேரளாவில இருந்து கூப்பிடுறேன். கேரளா
2: யாருங்க?
1: சுலேமான். சுலேமான் சார்.
0: ஓகே, நாங்க சொல்லட்டுமா? நீங்க கேரளால இருந்து கூப்பிடுறதுனால என்ன குடிப்பீங்கன்னா, கட்டன் சாயாவும் பழப்பொரியல்.
2: ஆமா, அப்படியா? கப்பா இல்லையா? கப்ப கிழங்கு,
1: வெங்காய பக்கோட, கட்டன் சாயா,
2: கட்டன் சாயாவும் வெங்காய பக்கோட. ஏன் இந்த கப்பாவும் வச்சிருப்பாங்கல்ல?
1: கட்டன் சாயா, மிளகா சட்னி.
0: ஓ, மிளகா சட்னி.
2: மிளகா சட்னி
1: சூப்பரா இருக்கு. சூடா சூடா வச்சிருந்தா சாப்பிட்டுட்டே இருக்கு.
2: சூப்பரா இருக்குங்க. எங்களுக்கு இப்பவே கேரளாக்கு உடனே பஸ் ஏறி வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஓகே, சூப்பர் சுஜி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் போனதே தெரியல, அப்படி வேகமா நேரம் எல்லாமே ஓடி போச்சு.
0: நல்ல சுட சுட டீயோட சூப்பரா ரெண்டு வடையோட பழம் பழம் பயங்கரமா பேசினாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு.
2: இப்போ ஒரு சின்ன விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, அவர் சொன்னாரு பஜ்ஜிய வந்து நல்லா பேப்பர்ல அழுத்தி சாப்பிடுவாங்க, ஆயில் இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவேன் அப்படின்னா. அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் பிரிண்ட் எல்லாம் வந்து பஜ்ஜியில ஒட்டிக்கும் அப்படின்றதா இங்க குறிப்பிட்ட பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் நிச்சயமா, ஏன்னா எல்லாரும் சொல்றப்ப உங்களுடைய மனசுல இருந்து சொல்றாங்கன்றது உண்மையான ஒரு விஷயம் தான். நம்ம மனசு நம்ம பேச்ச அப்படியா கேட்கல அப்படின்னாலும் மூளைன்ற ஒரு விஷயம் இருக்கு. மூளைக்கு தெரியும் எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றது இல்லையா? நிச்சயமா. சோ அந்த மாதிரி யோசிச்சு எல்லாருமே கொஞ்சமா சாப்பிட்டாங்க. எதுவா இருந்தாலும்
0: இது சிற்றுண்டி தான் அப்படின்றதுனால கொஞ்சமா கம்மியா சாப்பிட்டீங்கனாலே போதும். அது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது,
2: எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது லட்சுமி தேவி மற்றும்
0: நான் உங்க ஆர்ஜே சுஜி.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு

0: வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் பல 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தித்துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மழை

0: வாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியிலிருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 7:26. நாம் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி 16,777 அதிக விலையாகவும், குறைந்த விலை 12,006, தனிக்கிழங்கு அதிக விலை 16,030, குறைந்த விலை 11,569, ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி 17,449, குறைந்த விலை 14,219, மஞ்சள் தனிக்கிழங்கு 16,459, குறைந்த விலை 13,899, ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனிவிரலி 17,399 அதிக விலைக்கும், குறைந்த விலையாக 13,131, மஞ்சள் தனிக்கிழங்கு 16,199 அதிக விலைக்கும், குறைந்த விலை 11,069 விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வரும் 20/8/2026 அன்று காலை 10 மணி அளவில் ஆடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள ஆடு வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 0421224852 என்ற தொலைபேசி எண்ணை, அலுவலக நாட்களை காலை

10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளுமாறு பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்பார்க்கப்படும் வானிலை: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சாழ்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடையில் டிக்கா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகளுக்கு வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டெசிம் அல்லது மான்கோசெவ் போதுமான அளவு கலந்து தெளிக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா அல்லது 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்கவும். நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேரம் 7:30. நாம் இனி கேட்கலாம்.

0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நேர்களே, சென்ற மாதம் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
1: நான் வாண நந்தகுமார்ண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருங்க. தி எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. இப்போது நாங்கள் மாப்பிள்ளிச்சம்பா, கருப்பு கோணி இந்த மாதிரியான ரகங்கள் சொல்ல நாங்கள் விற்பனை பண்ணும்போது எங்களுக்கு அந்த நெல்லில் இது இருக்குது, இந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் விற்கிறோம். அது நுகர்வோர்கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வட்டார ரகங்களை நாங்கள் வச்சுட்டு அதை நாங்கள் எப்படி அதை விற்பனைக்கு நாங்கள் கொண்டு போகிறது, ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அந்த பகுதியில்

0: இருக்கக்கூடிய ஃபார்மராவது அவங்களுடைய பட்டறிவில் ஏதாவது இந்த அரிசி சாப்பிட்டா இந்த மாதிரியான குணங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து
0: உதாரணமாக ஒரு ரெண்டு மூணு கூட சொல்லுங்கள்.
1: இப்போ மாப்பிள்ளை சம்பா கருப்பு கம்பளிலாம் வந்து ஆய்வுக்கு உட்பட்டு அதனுடைய தகவல்கள் வெளியே கடத்தப்பட்டு விட்டன. அது நிறைய பேர் இயங்கியிருக்காங்க. அதில் பெரிய ஒரு இயக்கமாகவே இருந்து அதை நிறையா ஜெயராமன் முதல் கொண்டு இன்றைக்கி மருத்துவர்கள் நம்ம சிவராமன் ஐயா முதல் கொண்டு அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தொடர்ந்து அது பேசும்போது அதான் லைம் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபோக்கஸ் அது மேலே ஃபோக்கஸ் ஆகி எல்லா மக்களுக்கும் அது போய் ரீச் ஆகிடுச்சு.
0: சரியான பார்வை நினைக்கிறீங்க.
1: அதை கடந்து நாம் இன்னும் பல ரகங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலையும் நம்ம இருக்கோம். நம்ம வட்டாரங்களில் பல ரங்கள் இருக்குது. அது மாதிரி
0: நீங்கள் ஏதாவது வந்து உங்கள் வட்டாரத்தில் மூத்தவங்க சொன்ன ஏதாவது ஒரு உதாரணமோ இல்லை அவங்களுடைய பட்டறிவு ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது சொல்ல முடியுமா?
1: நிறைய இருக்கு.
0: இல்லை அதை ஏதாவது ஒன்று ரெண்டு
1: நம்ம சம்பா மோசனத்தை சொல்லலாம், கார்த்திகை சம்பா சொல்லலாம், முகுண்டன் சம்பா சொல்லலாம், இப்படி இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம இல்லாமலாம் இல்லை.
0: இல்லை நான் அப்படி கேட்கலண்ணே. இப்போ நீங்கள் கருப்பு கவனி சாப்பிட்டா வந்து சுகர் குறையுது, காட்டியானம் சாப்பிட்டா வந்து நீரிழிவு அந்த சுகர் குறையுது, பிபி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது வந்து சயின்டிஃபிக்காக இப்போ சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக சொல்கிறது. அதை தாண்டி இப்போ ஒரு நீங்கள் ஒரு வட்டார ரகம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கலர்பாலை இருக்குது, இதை சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் எங்கள் பகுதியில் இருக்குப்பா, ஆரோக்கியமாக இருக்கும்பா, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லைப்பா அப்படின்ட்டு ஏதாவது நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: நிறைய இப்போ கலர்பாலை சொல்லலாம். உணவு தொடர்ந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவனுக்கு அந்த பிரச்சனையே வரலையே, பின்னாடி அந்த உணவுப் பொருட்களில் மாறினப்படுதானே பிரச்சனை வந்தது, இப்போ அப்புறம் அந்த கேள்வியே வராது நமக்கு.
0: இல்லை நான் ஒரு சில இடத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது வாட்ஸ்அப் தகவலாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற வாடன் சம்பா சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும், இலுப்புப்பூ சம்பா சாப்பிட்டிங்கன்னா நரம்பு பலப்படும்.
1: இல்லை நல்லாவே சொல்லியிருக்காங்க, இலுப்பு சம்பா பித்தம்.
0: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் அகத்தியரோட குணப்பாடலில் நான் படிச்சிருக்கேன் நான். அதுபோல் இங்கே ஏதாவது இருக்கா? இந்த பட்டத்தை பற்றி சொல்லிட்டீங்க. இதில் வந்து நான் ஏரிக்கிற ஓரமாக இருக்கேன்பா, இப்போ நான் வந்து அங்கெல்லாம் மாப்பிள்ளை சம்பாவோ இல்லை காட்டியானமோ நட்டாக்கா அந்த வளர இயல்பை நல்லா உயரம் வரும், எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அறுவடை ஆகிடும், வைக்கோலும் எங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உங்கள் பகுதியில் அதுபோல் ஏதாவது உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வட்டார ரகத்தில் அதுபோல் ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்களா இல்லை அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்ற ஏதாவது தகவல் ஏதாவது?
1: நம்ம பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா மேட்டு நிலம் பள்ள நிலம் அதுக்கேற்ற விவசாய அறிவு தான் நம்மகிட்ட காலங்காலமாக இருந்துகிட்டு இருந்துச்சு நம்ம வேளாண் குடிகளுக்கிட்ட. அதை தான் நம்ம வட்டாரங்கள்னு இப்போ தலைப்பு கொடுத்து நம்ம அதில் தொடர்ந்து நம்ம சில விஷயங்களை பேசிக்கிட்டு வர்றோம். இப்போ நம்ம இப்போ ஏரிங்கி இருக்கே நான் அதில் பயிர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கார்டன் சம்பா பண்ணலாம், கிச்சிலி சம்பா பண்ணலாம், தூய மல்லி பண்ணலாம்.
0: இல்லை இப்போ கிச்சிலி சம்பான்றது ஒரு 4 அடியோ இல்லை 5 அடியோ வரும்.
1: ஆமாம்.
0: இப்போ அதுக்கு மேலே எனக்கு தண்ணி வரும், அது நீர் வடிகால் வசதி ரொம்ப குறைவான பகுதி, ஏரி எதுவாய் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, ஏரி எதுவாயில் ஒரு நெல் பண்ணுவாங்க.
1: நீங்கள் ஏரி அடி தாராளமாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வாடஞ்சம்பா பண்ணலாம், சம்பா மோசனம் பண்ணலாம். ஏரி எதுவாயெல்லாம் நீங்கள் வாடஞ்சம்பா தான் பண்ணியிருக்காங்க. அவ்வடி பூமியில் எல்லாமே வாடஞ்சம்பா பண்ணியிருக்கிறது தான் நம்ம மூத்தவங்களுடைய தகவல்கள். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கெல்லாம் போனீங்கன்னா சம்பா மோசனம் அதுக்கு தான் ஃபேமஸ். எங்கே தண்ணி சாயுதோ அங்கெல்லாம் சம்பா மோசனத்தை நட்டுட்டு தண்ணி வடியும் போது அது அறுவடை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரங்கள் சம்பா மோசன் அது இதுதான் வந்து நம்ம ஒட்டாரங்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அது ரங்கள் மாறும், அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மூத்தவங்கிட்டேருந்து அந்த தகவல்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்கும்.

0: ஃபார்ம் டு சிட்டி,
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940938335
2: அல்லது
3: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318528 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள்

0: தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே.
1: நம்ம பொதுவா ஐயா சொன்ன மாதிரி டைவர்சிட்டி வில் அகாமடேட் மோர் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்லுயிர் ஓம்புதல் வந்து இன்னும் நிறைய மக்களை சென்றடையல. ஆமாம், அதுக்குண்டான தகவல்களை நாம் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். விவசாயிகள் வந்து பாரம்பரிய ரகங்களில் மகசூல் குறைவு அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை தான் அவங்க எடுத்து பேசுகிறாங்களே தவிர, அதில் நிறைவான வைக்கோல் இருக்குது, பராமரிப்பு செலவு இருக்குது, குறைவாக இருக்குது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரலை. போய் சேர்க்க வேண்டிய நிலமையில் நாம் இருக்கோம், கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலமையில் நாம் இருக்கோம். தம்பிலாம் எத்தனையோ அதில் சொல்லியிருக்காப்புல, நான் நட்டுருக்கேன் அதோட, ஏன் நீங்களே சொல்லியிருக்கீங்க நட்டதோட சரினா, நான் அதை களைப்பறிச்சு விட்டுட்டேன், நானும் என் மனைவியும் களைப்பறிச்சோம், அதோட சரி, அதுக்கப்புறம் நாங்கள் அறுவடைக்கு தான் போனோம் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த சோதனை முறையில் நடுறோமே பாரம்பரியங்கள், அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நட்டுட்டு நாற்று விடுறோம், நடவு போடுறோம், களைப்பறிக்கிறோம், அதோட வந்துடுறோம் இல்லைங்களா. அப்போ ஏன் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மருந்து தெளிக்க வேண்டிய சூழல் ஏன் இல்லை? என்ன தெளிச்சிங்க மருந்து நீங்கள் சொல்லுங்கள்.
2: எதுவும் இல்லை.
1: முக்கியமாக என்ன பண்ணுறீங்க, இலைத்தழை மக்குகளை சேர்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடுபொருள் கொடுக்குறீங்க, அதுவும் நேரம் இருந்தால் கொடுக்குறீங்க, இல்லைன்னா நேரம் இல்லைன்னு விவசாய மீட்டிங்கு அதுக்கு போய் சொல்லித்தரேன் இதுக்கு போய் சொல்லித்தரேன்னு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அது விலையுதா இல்லையா?
2: விலையுது.
1: கதிர் வரும்போது என்ன தெளிக்கிறீங்க, பயிர் வரும்போது என்ன தெளிச்சிங்க, ஏன் அதுக்கெல்லாம் தேவைப்படலை?
2: தேவைப்படலைனா அந்த மண்ணுக்காக தான் அது அடாப்ட் ஆயிருக்கு. அந்த சூழ்நிலை, அந்த பருவநிலை, அந்த எப்படி சொல்கிறது, அந்த சீதோஷண நிலைக்கு அது தன்னை தகவமைச்சிக்கிச்சு.
1: ஆச்சுங்களா? அப்போ பாரம்பரிய ரகங்களில் இந்த விஷயங்கள் இருக்குதுன்றது கொண்டு போய் சேர்க்கணும், சேர்க்க வேண்டியவங்க சேர்க்கணும், தெரிஞ்சுக்க வேண்டியவங்களும் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா?
2: இல்லை, நான் சமீபத்தில் கேள்விப்பட்டது கலர்பாலை என்ற நெல்லை, அந்த பகுதியில் நான் கொஞ்சம் பயணம் பண்ணும்போது நான் கேள்விப்பட்டதுனே, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு இது இருக்கும், ஒரு அஜெண்டா ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு இந்த ஏரியாவில் இது வெளியும், இந்த பயிருக்கான பகுதி இது அப்படின்னு வந்து. இப்போ நீங்கள் எப்படி வந்து வட்டார ரீதியில் வந்து இது ஒவ்வொரு நிலத்துக்கான நெல், இது வந்து மதுவடிக்கான நெல், இது வந்து சரளை மண்ணுக்கான நெல் அப்படின்னு வகை பிரிக்கிறீங்களோ,
1: அதே பிரிச்சது இல்லை, அது பெரியவங்க பிரிச்சது,
2: பெரியவங்க பிரிச்சது அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா. அதே போல் இந்த கலர்பாலைன்ற நெல் அந்த வட்டாரமே பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே லாய்க்கு இல்லாத நிலம்
1: அப்படின்னு அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு அது
2: மற்றவங்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த தரவுகள் பார்த்துருக்கேன். அது அந்த ஒரு நெல் மட்டும்தான் விளையுமா, இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது கூடுதலாக அதில் எதனா கண்டு அடைஞ்சிருக்கீங்களா? இப்போ உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை சம்பான்னு ஒரு நெல் இருக்குண்ணே, கேள்விப்பட்டிருக்கீங்களாண்ணே. அந்த நெல்லோட ஒரு ஸ்பெஷல் என்ன நீங்கள்
1: கார்த்திகை சம்பா பற்றி நீங்களே சொல்லுங்கள்.
2: இந்த வட்டார ரகத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை சம்பான்னு ஒரு நெல்லை பற்றி சொல்லியிருந்தீங்களா, அது என்ன ஆகுனா நீங்கள் ஆடி மாதம் விட்டாலும் அந்த கார்த்திகை மாதம் தான் பூ பூக்கும். அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அது, அது தனித்தன்மை. எங்கள் மூத்தவங்க வாயிலாக நான் கற்றுக்கேன், கடந்த 2 வருஷமாக தான் அந்த நெல் எங்கிட்ட இருக்குது, நம்ம புழக்கத்தில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் தான் பூ பூக்கும். நீங்கள் ஆடியில் நட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஆணிலேயே நட்டாலும் சரி, நீங்கள் அது என்னால் ஆணி மாதம் நட முடியலை, ஆடியிலும் நட முடியல, புரட்டாசியில் நட்டிங்கன்னா ஐபிசி கார்த்தி நாளை குறிக்கிடும். ஆனால் அதுக்கான சரியான சீதோஷ நிலை, அந்த ஒரு நெல்லுக்கான சீதோஷ நிலையாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம், இதுதான் அந்த அந்த நெல்லோட ஸ்பெஷல்னு. இப்போ நீங்கள் செம்பாலைன்னு ஒரு நெல்லை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். அந்த செம்பாலை நெல் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி

0: எந்த பகுதி சொல்லலாம் நம்ம? இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையோட சவாது மலையோட அடிவாரத்தில் நம்ம பேசலாம். அடிவாரத்தில்னா எங்கே? நம்ம அந்த அத்திமூர்லேருந்து அந்த குப்பமா, அந்த
1: குளத்தூர் குப்பம்,
0: குளத்தூர் குப்பம் வரைக்கும் நம்ம அதை பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோட பேரே வந்து செம்பாளைன்னு வச்சுருக்கேன்.
1: நிறைய பேர்,
0: நிறைய பேர் நீங்கள் ஏன்னா அந்த பகுதியால் நீங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம் அதில்.
1: உண்மைதான்.
0: அப்போ செம்பாளை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஏதாவது நீங்கள் அங்கே இது பண்ணிடுறீங்களா? அது வெள்ள அரிசி சாப்பாட்டுக்கு அவ்வளோ சிறப்பானதாக இருக்கும். அது செம்மண் ப்ளஸ் வந்து சரளை மண்ணுக்கு அவ்வளோ பிரமாதமாக விளையக்கூடிய ஒரு ரகம்.
1: ஓ, அதனால தான் அது
0: செம்பாளை. ஆமாம்.
1: அப்போ பூம்பாளைன்னா அதுக்கு என்ன விளக்கம்?
0: இல்லை, பூம்பாளைக்கும் விளக்கமாக பூம்பாளைன்றது அதுவும் அதே போல தான். அதனுடைய அந்த பூக்கும் தருணை வச்சு, அந்த பூ ஒரு தருணத்தை வச்சு அதுக்கு அந்த பேர் வச்சுருப்பாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு, அந்த ஒரு சில மூத்தவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்களும் வந்து அந்த பூ பூக்கும் போது போய் பாரு தம்பி, அந்த நிலைமை அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இப்போ நம்ம பகுதியில் சம்பாவுக்கு அதிக நாளுடைய நெல் ரகங்களையும் மற்ற மடங்களோ ஆணிக்காருக்கோ குறைவான நாளுடைய பாரம்பரியங்களை நடுவதற்கு என்ன காரணம்? இது எதை கொண்டு பெரியவங்க இதை வடிவமைச்சாங்க? இல்லை நம்ம பகுதிகளில், நம்ம பகுதியோட நம்ம வட்டாரத்தோட பட்டங்களில் பார்க்கும்போது நமக்கு சம்பா, மடங்கள், ஆணிக்காரன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இந்த சம்பாவில் மட்டும் நீண்ட நாள் ரகங்களாக நம்மகிட்ட இருக்கு.
0: ஆமாம், 220 நாள் வரைக்கும் இருக்கு நம்மள்கிட்ட.
1: அதே மடங்களில் போனீங்கன்னா ஒரு 120 நாளுக்குள்ளே முடிஞ்சிருது. ஆணிக்காரில் ரொம்ப குறைவான ரகங்கள் தான் ஆணிக்காரில் நடக்கூடியது, அதுவும் 90 நாள் 80 நாள் இப்படி தான் இருக்குது. இதுக்கு காரணம் இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிற விஷயமா இல்லை மற்ற விஷயங்களா?
0: கண்டிப்பாக ஃபோட்டோ சென்சிட்டிவ் இதில் இருக்குது.
1: அப்போ இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி இந்த பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? நாம் இன்றைக்கி ஃபோட்டோ சென்சிட்டிவ்ன்றது அறிவியல் காரணிகளை நாம் பேசும்போது அவங்களுக்கு இதை பற்றியான அறிவுகள் எப்படி இருந்திருக்கும்?
0: அது இதுக்கு ஒரு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி நம்ம வானிலையை பற்றி எதை நம்ம பார்த்துட்ருக்கோம்? நியூஸ் பேப்பர் இல்லை நியூஸு இல்லை நம்ம கைபேசியில் வரக்கூடிய அந்த வானிலை அறிக்கை தான் பார்த்துட்ருக்கோம்.
1: ஆமாம்.
0: ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எறும்பு விளைவிட்டு வெளியே வந்தாலே மழை கிட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
1: தும்பி பறக்கிறது,
0: தும்பி பறக்கிறத வச்சு சொல்லுவாங்க. இல்லை வானத்தில் வந்து
1: வட்டம்,
0: அந்த வட்டம் போகிறத பற்றி
1: சொல்லுவாங்க.
0: ஒளி வட்டம் போகிறத பற்றி சொல்லுவாங்க. அவங்களுடைய நாலேஜ் எங்கேருந்து வந்து?
1: மூத்தவங்கிட்டேருந்து. விவசாயம் சார்ந்து இன்னும் பல விஷயங்கள் இதில் அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க. விவசாயம் மட்டும் இல்லை, ஏர் ஓட்டுறது, பயிர் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான காரணிகள், தட்பவெப்பநிலை, மழை, மழை வந்து வறட்சி, இல்லை பூச்சி தாக்குதல், இதை பற்றி ஒரு நிறைய அவங்க ரிசர்ச் ஃபெல்லோவாக தான் இருந்திருக்காங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: அப்போது இந்த
0: இப்போ புரியுதுங்களா? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களா?
1: அப்போ இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் பற்றி நான் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம பகிர்ந்துட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நமக்கு சம்பா எப்படி துவங்கும் அப்படின்னா, ஆடி துவங்கி ஐப்பசியில் நடந்து தையில் முடிகிறது நமக்கு என்ன செலவு?
0: தென் செலவு.
1: தென் செலவுன்னு சொல்லுவோம்.
0: இல்லை செலவுனா இப்போ
1: தட்சிணாயனம் அப்படின்னு.
0: இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்களேன். ஒரு விவசாய நடையில் எனக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. இல்லை
1: இல்லை, என்னென்னா நமக்கு இந்த சூரிய ஒளி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம்,
0: தெற்கிலிருந்து
1: சூரியன் வந்து பயணிக்கிற பாதை, தெற்கிலிருந்து நமக்கு வடக்கு நோக்கி பயணிக்குது. அப்படி பயணிக்கும் போது நமக்கு அதிகப்படியான நெல் ரகங்களுக்கு, இப்போ நம்ம நெல் வந்து அதிகப்படியான சத்துக்களை எங்கிருந்து எடுக்குது? பூமியிலிருந்து கொஞ்சம், காற்றுலேருந்து கொஞ்சம், சூரிய ஒளியிலிருந்து அதிக சத்துக்களை எடுத்து தானே பயிரை தயாரிக்குது. அப்போ சூரிய ஒளி வந்து எத்தனை நேரம் அந்த பயிருக்கு கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த சம்பா பருவத்தில் நீண்ட நாள்றங்களை நம்ம பயிரிடக்கூடிய தகவல்களை பெரியவங்க பெற்றிருக்காங்க. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசின்னு தொடர்ந்து தை மாதங்களில் இந்த 6 மாத காலங்களில் நமக்கு பயிருக்கு தேவையான சத்துக்கள் குறிப்பிட்ட நேரம், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் அந்த வெப்பத்தோட கூடிய ஒளி அதுக்கு கிடைக்குது. அப்படி செய்யும்போது அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு இந்த பயிர் கிராஜல், ஒரு சரியான உயரம் வளரக்கூடிய பயிரும், நீண்ட நாள் சேமிப்பு உணவு சேமிக்கக்கூடிய திட்டமும் அந்த பயிரில் வடிவமைச்சிருக்கு. அப்படியே வட செலவு முடிஞ்சு தென் செலவு, உத்தராயணம் சொல்லக்கூடிய தென் செலவு நடக்கும்போது
0: எந்த மாதத்திலிருந்து வரும்?
1: நமக்கு தை முடிய, தை தொடங்கி
0: ஆணி முடியவா?
1: ஆணி.

0: முடிய வரும்போது வெயிலோட தாக்கம் வந்து அந்த பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சத்துக்களோட நேரம்
1: ரொம்ப குறைவாக இருக்கும்.
0: குறைவான நேரத்தில் அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியான கட்டங்களில் இந்த பயிர்கள் என்ன பண்ணுதுன்னா, குறைவான நேரத்தில் பயிரை வளர்ச்சி பண்ணி தன்னுடைய விதையை உற்பத்தி பண்ணி முடிச்சிருதுங்க. இதுக்கு காரணம் இந்த சூரியனுடைய அயனப்பாதை, அதில் கிடைக்கக்கூடிய வெப்பம் அந்த சத்துக்கள் தான் காரணம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து இந்த அயனப்பாதைகளை சொன்னீங்க இல்லைங்களா, அப்போ அதை வச்சு தான் பயிர் அதனுடைய தன்மையை தகவ அமைச்சு.
0: ஆமாம், கண்டிப்பாக
1: தன்மையை தகவ அமைச்சுக்கு.
0: ஆமாம், அதனால தான் நமக்கு வந்து சம்பா பருவங்களில் இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லிக்கூடிய ரகங்களை சம்பா பருவத்தில் பயிரிடணும். அந்த பட்டத்தில் மட்டும் தான் பயிரிட முடியும். அதுக்கப்புறம் ஒரு வாடஞ்சம்பா எடுத்துன்னு வந்து நம்ம ஆணிக்காரில் போட முடியாது, இல்லை மடங்களில் போட முடியாது, ஒரு கலர்பாலை எடுத்துன்னு வந்து மடங்களில் நட முடியாது அப்படின்ற தகவல்கள் நமக்கு கடத்தப்பட்டிருக்கு. இதை வந்து கண்டிப்பாக விவசாயிகள் நமக்கிட்ட இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் எஃபெக்ட்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்,
1: கட்டாயம் பின்பற்றணும், தெரிஞ்சுக்கணும்.
0: ஆமாம், நம்ம அதில் ஒரு ரெண்டு மூணு அனுபவங்கள் நமக்கு சொந்தமாக இருக்கு. எடுத்துக்காட்டு சித்த சன்னா, சேலம் சன்னா, இதெல்லாம் வந்து சேலம் சன்னாவை நம்ம பகுதியில் மடங்களில் போட்டுட்டு ஒரு விவசாயிக்கு வரல, சித்த சன்னாவை ஆணிக்காரில் போட்டுட்டு ஒரு விவசாயிக்கு வரல. அதே குள்ளங்காரன் நமக்கு அருமையாக வரும் நமக்கு ஆணிக்காரில்.
1: இல்லை, நீங்கள் குள்ளங்காரில் எனக்கு இன்னொரு கூடுதல் தகவல் இங்கே, குள்ளங்கார நெல்ல வந்து நம்ம தை மாதம் தான் நடவு பண்ணுவாங்க.
0: ஆமாம்,
1: ஆனால் வந்து ஒரு சில பகுதியில் கார்த்தி மாதமே நடவு போட்டிருக்காங்க.
0: காரணம்
1: என்னென்னா, அந்த பகுதியில் மாடு தீவனத்துக்காக நடவு போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம எல்லாமே குச்சிங்க, இந்த நேப்பியர்
0: தீவன
1: விதை நிறைய வந்துடுச்சு,
0: தேடி போயிருக்காங்க,
1: இப்போ தேடி போயிருக்கோம். ஆனால் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வறட்சி காலத்தை நம்ம எதிர்கொள்றதுக்காகவே கார்த்திகை மாதமே நம்ம குள்ளங்கார் நட்டிருக்காங்க.
0: ஓ,
1: அது நட சொல்ல என்ன ஆகும்னா, அது வந்து கதிர் உருட்டி தொண்டை உருட்டி வர்றதுக்கு முன்னே ஒரு அறுவடை பண்ணிடுவாங்க. மேலே இருப்பு கார்த்தி மாசம் நட சொல்ல அதிகப்படியான வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்றதால மாட்டோட தீவனத்துக்காக,
0: உணவு தேவைக்காக
1: குள்ளங்காருக்கு ரெண்டு அறுப்பு அப்படின்ற ஒரு வழக்கு அந்த குப்பத்து பகுதியெல்லாம் இருக்கு. மேல அறுப்பு அடி அறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரியான நம்ம மூத்தவங்க கையாண்ட பல முறைகளை நம்ம கைவிட்டுட்டோமோ, இல்ல இதை மறுபடியும் மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி தகவல்கள் பெரியவங்கக்கிட்டேருந்து நம்ம கொண்டு சேர்க்கணும், பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய சக விவசாயிகளுக்கும் நம்ம கடத்த வேண்டிய நேரத்தில் இருக்கணும். விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம இது மூலயமா சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த ஆகாசவாணி வானொலி நிலையம் கோயம்புத்தூர், அவங்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். அடிக்கடி நம்ம தம்பி ஒரு வார்த்தை சொல்லுவான், மாட்டு வாய்க்கு எட்டாதது ஆட்டு வாய்க்கு எட்டணும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, மாட்டுக்கு எட்டாதது ஆட்டுக்கு எட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம கடத்தினாலும் ஒரு சில விவசாயிகளுக்காவது ஆட்டுக்கு எட்டுற மாதிரியாவது இந்த கருத்து போய் சேரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி வாய்ப்பளித்த இந்த ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்திற்கு நன்றி சொல்லி நம்ம விடைபெறலாம். நன்றி,
1: நன்றி.
2: இதுவரை ஏறும்பூரும் நிகழ்ச்சியில் மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டோம். மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கேட்போம் நேர்களே. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார், நிகழ்ச்சி தொகுப்பு கே. லக்ஷ்மி பிரியா.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல இருந்தா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். சோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது எனி இன்சிடென்ட் இஃப் தே சி தென் அண்ட் தேர் இட்செல்ஃப் தே கேன் ஆல்சோ சென்ட் இன்ஃபர்மேஷன் டு அஸ். ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் மோர் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் டு திஸ் இனிஷியேட்டிவ். எனி டவுட்ஸ் ஆர் எனி திங் தே ஹவ் ரிகார்டிங் திஸ் தே கேன் வெரி வெல் கம் அண்ட் மீட் மீ இன் மை ஆபீஸ் ஆர் கோ டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் டு கிளாரிஃபை.
2: செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டுக்குள் புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கைவிரல் ரேகை பதிவு, கருவெளி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேது பந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை

மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெள்ளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாநில அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை வழங்குவது அரசு போக்குவரத்துக் கழகங்களின் மிக முக்கியமான கடமையாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹுடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் தார் துசாரை வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேரம் 9:15. நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன இதமாய் மனதை வருட வரும் மயிலிறகு நிகழ்ச்சி. மயிலிறகில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே சுஜி. சில அழகுகளுக்கு பயிர் தேவையில்லை, ஒரு பார்வையே போதும். மனதை மயக்கிவிடும் மலரை போல கண்கள், மேகத்தை போல கூந்தல், மந்திரம் பேசும் புன்னகை, வெட்கமும் நாணமும் சேர்ந்து இன்னும் அழகாக்கும் ஒரு பெண்ணை. அவளை பார்த்தவன் மனதில் எழும் ஒரே கேள்வி, யார் இவள், எங்கிருந்து வந்திருப்பாள்? அந்த இனிய ஆச்சரியத்தை இசையாக்கிய பாடல் மயிலிறகு தரும் முதல் பாடல். பாசமலர் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

மயிலரகின் மென்மையாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலரக நிகழ்ச்சி. அன்பு இப்படியே தொடர்ந்தால் வெயில் காலமும் குளிர்காலமாகிவிடும். அவளுடைய ஒரு பார்வை சம்மதமாகவும் ஒரு புன்னகை வாழ்வின் சந்தோஷமாகவும் மாறிவிடும். காதல் என்ற மழைத்துளி மனதில் விழும்போது முத்தாக மாறுவது போல இரு மனங்கள் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கையே அழகான கவிதையாகிவிடும். அந்த இனிய காதல் உணர்வை சொல்லும் பாடல் இது. மயிலருக்கு தருகிறது தாலிபாக்கியம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை கே வி மகாதேவன்.

இணைந்திருப்பது மயிலரகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களோடு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அன்பை போல அன்பு, மங்கை போல அழகு, தலைவி போல அறிவு, வாழ்க்கை துணையாகும் பண்பு. ஒரு பெண்ணின் அழகை மட்டும் ரசிக்காமல் அவளை அன்னையாகவும் அவளின் அறிவையும் பொறுமையும் அன்பையும் சேர்த்து ரசிக்கிறது இந்த பாடல். பெண் என்பவள் அழகின் வடிவம் மட்டுமல்ல, ஒரு இல்லத்தின் அறிவும் அன்பும் அமைதியும் கூட. படித்த மனைவி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிக்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கவிராஜகோபால், இசை கே வி மகாதேவன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
3: காற்றோடு கலந்து இசையாய் மனதை வருடிக் கொண்டிருப்பது மயிலிறகு நிகழ்ச்சி. காதல் என்பது சொல்லப்படும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, சொல்லாமல் புரிந்து கொள்ளும் நெருக்கத்திலும் இருக்கிறது. இரு மனங்களும் ஒன்றோடொன்று கலந்து வார்த்தைகளால் காதலை அளந்து பார்த்து கடைசியில் அந்த உறவுக்கு ஒரு அழகான எதிர்காலம் வேண்டுமா என்று திருமண கனவையும் தொட்டு செல்கிறது மயிலிறகு தரும் அடுத்த பாடல். தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P சுஷிலா பாடியது. இசை KV மகாதேவன்.

மயிலரகு நிகழ்ச்சி. சொர்க்கம் எங்கே என்று தேடி அழைகின்ற மனதிற்கு அன்பான துணை அருகில் இருந்தால் தேடலதற்கு. அவளின் பார்வையில் பனித்துள்ளியின் குளிர்ச்சியும் அவளின் புன்னகையிலும் பகலிலும் ஒளிரும் நிலவின் அழகும் அவன் அருகிலிருந்தால் அவளுக்கு உலகமே நிறைவாகிறது என்பது போலும் பெற்றோரின் பாசமும் உறவுகளின் அன்பும் சூழ்ந்து இரு உயிர்கள் ஒன்றுக்கொன்று துணையாக வாழும் இல்லறத்தில் சொர்க்கம் என்பது ஒரு இடம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி என்னவென்று சொல்கிறது அடுத்த பாடல். பி. சுஷிலா, ஏ. எல். ராகவன் பாடியது. பாடலாசிரியர் தஞ்சையன் ராமையாதாஸ். இசை கண்டசாலா.

தொடர்ச்சியான பாடல்கள் மயிலரக நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்று இரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. ஈரோடு நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

தேவத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலரக நிகழ்ச்சி. அழகு என்பது கண்கள் காண்பது மட்டுமல்ல, மனம் ரசித்து நினைவில் சுமந்து செல்லும் ஓர் இனிய உணர்வு. ஒரு பார்வையில் காதலின் அழைப்பு ஒரு மௌனத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும். இரு மனங்களும் காதல் மொழி பேச தொடங்குகின்றன. மலரின் மென்மையும் பெண்ணின் பொலிவையும் இயற்கையின் அழகையும் ரசித்தபடி காதல் வந்தால் அழகுக்கே ஒரு புதிய அர்த்தம் பிறக்கும். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக மயிலரகு தருகிறது அடுத்த பாடல். டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலிதோ

ஆசை திரைப்படத்திற்காக பாடல் கே ஏ டி ரசித்தோம். ஜமுனா ராணி பாடியது. இசையோடு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மயிலரக நிகழ்ச்சி. அழகு பெண்மையோடு சேர்ந்தது, மலரின் மென்மையோடு பிறந்து, பாலின் தூய்மையோடு சிரித்து, மான்குட்டியின் துள்ளலோடு மனங்களை கொள்ளும் மழலை. அதன் ஒரு புன்னகையில் வீடே வசந்தமாகும். ஒரு மழலை சொல்லில் உலகமே இனிமையும் ஆகும். மடியில் தவழும் அந்த சின்ன உயிர் இதயத்தில் அளவில்லா அன்பை விதைக்கிறது. மழலை என்பது வீட்டில் பிறக்கும் உயிர் மட்டுமல்ல, வாழ்க்கைக்குள் புதிதாய் பிறக்கும் கவிதையும் கூட. பாடல் வருகிறது நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக.

இது மாய மனதை வருடு கொண்டிருக்கிறது மயிலரக நிகழ்ச்சி. தலைவன் தலைவியின் காதல் பல நேரங்களில் ஒரு பார்வையிலேயே தொடங்கிவிடும். அதேபோல் இங்கும் காதல் முதலில் விழிகளில்தான் பிறக்கிறது. விழிகள் பழகிய பின் நெஞ்சங்கள் பழகுகின்றன. நாணம் தலைவியின் மொழியாக, புன்னகை அவள் சொல்லாத சொல்லாக, மௌனம் காதலின் தூதாக மாறுகிறது. கண்கள் மறைக்க

0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு, பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு,
1: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு.

நேர்கள் கேட்டு ரசித்தது விடிவெளி திரைப்படத்திற்காக மயிலிறகு தந்த நிறைவான பாடல். மயிலிறகு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01 ஆகுது. FM Rainbow 103 கோவையில இனி நம்ம கேட்டு ரசிக்க போறோம் மனதோடு ரெயின்போ. இருநேர்கள் பங்கு பெற்ற உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1981 முதல் 1992 வரைக்கும் வந்து திரைப்பட பாடல்களை மட்டும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். காலையில நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேயர்கள் யாரும் இப்போ பங்கு பெற வேண்டாம். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம். கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாரு கேட்க போறாங்க கேக்கலாம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க. வணக்கம்.
1: கணேஷ்குமார்.
0: எங்க இருந்தீங்க?
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம்.
0: சரிங்க, என்ன விருப்ப பாடல்?
1: நானே ராஜா, நானே மந்திரி வந்து தேகம் சரி கிடைக்கும் சார்.
0: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம் தனித்து இருந்தும் இணைந்து இரு

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அழிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: ராஜாவின் மனசுல இருந்து பாடல்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: பேசுறேங்க.
1: சொல்லுங்க, என்ன விருப்ப பாட்டுங்க உங்களோடது?
0: எனக்கு இந்த நட்புங்கிற படத்துல இருந்து அடி மாடி வீட்டு மானுங்கிற படம்.
1: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் ஒளிபரப்பாகும். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அம்மா இரவு வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சோர்மட்டி வலசில இருந்து இளங்கோ பேசுறேன்மா.
0: ஓகேங்க, உங்க விருப்ப பாட்டுங்க.
1: ஜப்பானில் கல்யாணம் படத்துல இருந்து வாயா வாயா போயா போயா,
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: பாண்டி நாட்டு தங்கம் படத்துல இருந்தீங்க மேடம், இளம் வயசு பொண்ணா வசியம் பண்ணும்,
0: கேட்டு ரசிக்கலாம்.
2: இளம்

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஈரோடு நேயர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சோரம்பட்டி நாள் ரோடு செல்வராஜ் பேசுறேங்க.
0: ஓகேங்க, உங்க விருப்ப பாட்டு சொல்லுங்க.
1: முதல் மரியாதையில இருந்து வெட்டு வேறு வாசம்.
0: சரிங்க, நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: வானத்தோடு ரெயின்போ கேட்டு ரசிச்சிருக்கீங்க. அடுத்த நேயர் யாருன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலத்துல இருந்து தங்கராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, உங்க விருப்ப பாட்டு
1: படிக்க வந்து ஜோடி கிளியங்கிய அந்த பாட்டு வேணும்.
0: நீங்க விரும்பி கேட்டா பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ரேடியோ பக்கத்துல இருக்க வேண்டாங்க, தள்ளி வந்துடுங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: மகள் நிலவிலிருந்து
0: ஓகேங்க, உங்க விருப்பத்துல பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இப்ப கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாளைக்கு இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை மணி 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் ஓ வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்கலாம். குரல் எண் 113 அதிகாரம் நடுவுநிலைமை. அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை இடம்பெறும் கருத்து விளக்கம் வழங்குபவர் முனிவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், சூலமங்கலம் சகோதரிகள் பி சுஷீலா, எஸ் சரளா, கே ஜே யேசுதாஸ், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இடம்பெறும். 7:30 பி டபிள்யூ எஃப் உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம். 7:40 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கொஞ்சம் கிளி பகுதியில் பேபி அதித்தி தேஜோமயா அவங்களுடைய குரலில் கேட்கலாம். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன். 9:02 இது உங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் காணமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 இலக்கிய சோலையில் சிலப்பதிகாரத்தில் கனவு உரை வழங்குபவர் முனைவர் கி சுதாதேவி அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை பகுதியில் தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அவர்களுடன் நேர்முகம். 12:50 வசந்த இல்லம். 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சப்லா இளம் பருவ பெண்களுக்கான நலத்திட்டம். 2:30 ஊர்ப்புறத்தில நிகழ்ச்சியில் காமிய கலை. நாட்டுப்புற பாடல்கள் மேட்டுப்பாளையம் பட்டம் தாசம்பாளையம் பத்திரப்பெண் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி. 3:02 கிராம போனும் 103. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 மயக்கும் மாலை. 5:02 சித்திரச்சவ்வானம் ரெயின்போ ஸ்டார் பகுதியில் வெல்னஸ் கோச் பி வேணுநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வான் ஒளி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளங்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். 8:05 மியூசிக் பை தபே. 9:15 மயிலருகு. 10:00 மனதோடு ரெயின்போ. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 செல்சியஸும், திருப்பூரில் அதிகபட்சமாக 36 செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 செல்சியஸும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 செல்சியஸும், சேலம் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 37 செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 செல்சியஸும், நீலகிரியில் அதிகபட்சமாக 22 செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 செல்சியஸும், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 32 செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 செல்சியஸும் வெப்பம் பதிவானதாக சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். இனி கேட்கலாம் இரவு 11:00 முதல் காலை மணி 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சலாக.
1: பண்பலை 101.4 அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் இந்த மாதிரி பாடல்களோடு ராம் சரோசன்.

காதல் கோட்டை படத்தில் இருந்த பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தாமரை எழுதியிருக்காங்க, தேவாவின் வரிகளில் தேவாவின் இசையில் விரலுக்கேத்த வீக்கம்.

0: பழம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு பிகர டாவ் கட்டும் போது
2: இல்லன்னா நீ பாடு.
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றத்திலயா
0: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
4: உன்ன
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: 11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் நேசம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு மயங்கும் ஆனந்த பூங்காற்றே படத்திலிருந்து அடுத்த பாடல் வைரமுத்துவின் வரிகளில்.
1: கூப்பிடு கூப்பிடு.

0: வல்லரசு படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். அதிரடியான பாடல்களின் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பழனி பாரதி வரிகளில் காதலுக்கு மரியாதை.
1: கதவிற்கு கதவுக்கு பூட்டிருக்கு வானத்தை பூட்டி வைப்பதாரடா, அன்புக்கு மனசிற்கு ஆசைக்கு அளவிற்கு கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்கடா. கரையோர்

11:43 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். இரவும் ரசித்துக் கொண்டிருக்கும் பாடல்களின் தொகுப்பில் அடுத்ததாக ஹலோ படத்திலிருந்து கேட்கலாம் ஒரு பாடல். சுக்விந்தர் சிங் பாடியிருக்காங்க, வைரமுத்துவின் வரிகளில், தேவாவின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நட்புக்காக படத்திலிருந்து நிறைவு பாடலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.

6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

நாம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வாலம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கை

கரங்கள் படைத்து விட்ட கைகளே, பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே, பாரிலுள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசல்

ஆடுவோம் ஞான பாட்டு பாடி, நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

திக்க திக்க பூசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும். நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சென்று வாழ்ந்தாலும் அன்பு நீ என்று நான் இல்லை.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம், உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஸ்ரீ மகா கணபதே எனத் தொடங்கும் NSR இயற்றிய பாடல் ஆபோகி ராகம் கண்டசாபு தாளம்.

ஆகாஷ்வாணியில் பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்னு பளிம்பா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதித்தாளம்.

நேரம் 4:36. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம் உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரியசாமி தூரன் இயற்றிய தேவி நீயே துணை என தொடங்கும் பாடல் கீரவாணி ராகம் ஆதி தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம், உத்தரமேரூர் டி பாலசுப்ரமணியம்.

விழாவில் நிகழ்ச்சியின் நிறைவாக ஜகதப்பு சனவுலா எனத் தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நமா ராகம் ஹிந்தோல வசந்தம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

ദൈവീക രാഗം. നികഴ്ചയின் துவக்கமாக மணிகிருஷ்ணசுவாமி பாடிய நாராயண கவச்சம்.

தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய ஸ்ரீ கிருஷ்ண கேசரி பாட வர்ணமம்.